0: It was a nice song,
1: right? It was a very nice song, yeah. Yes.
0: First caller, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
2: ஹலோ, நான் சிவி பேசுறேன், நான் வாட்டர்லூல இருந்து.
0: ஹாய் சிவி, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: Thank you so much for calling சிவி.
1: Yes.
2: Yeah, thank you. Your song was amazing. You two performed really well.
0: Thank you, Sibi.
1: Thank you for calling.
0: Did you try to find the song?
2: Yes.
0: Oh, okay.
2: Is it Unnai Paartha Neram?
0: Oh, nice guess.
1: Oh, okay. Yeah, good
0: that's
1: guess.
0: A nice song
1: good
0: as well. Guess. Thank you. Thank okay. you. Yes. Let's see. Okay.
2: Okay. Thank you.
0: Thank you, Sibi. Thanks for calling.
2: Good luck. Bye.
0: Bye.
1: என்ன பிள்ளை இருக்கு, அடுத்த நேரம் சந்திக்க போறோம். வணக்கம்.
3: வணக்கம். இருவரும் சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: சோமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்லா மா மாதிரியா இருக்கிறோம். உண்மையிலேயே ஆரம்பமே நல்ல ஒரு பாடலோட வந்திருக்கீர்கள், அதுக்கு நன்றிகளை குறிக்கொண்டு. அடுத்த பாடல் உன்னை பார்த்த நேரம் என்ற தான் ஒளி நலக ராஜா படத்திலிருந்து படத்திலிருந்து பார்ப்போம். தொடர்ந்தும் பாடுங்கள். உங்களுக்கு இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும் டிவி சிஎம்ஆர் கலைஞர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி ஐயா, எங்களோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க.
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. முன்னமே சொன்ன மாதிரி ஒரு புதுசாக ஒரு புது கேம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் ஒரு மூவி போஸ்டர் ஒன்று வரும், ஸோ அதை பாருங்கள், அது என்ன படம்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு எங்களோட பகிருங்க, நாங்கள் வந்து பிரேக்குக்கு முன்னாடி அதை ரிவீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பல விதமான ஒரு போஸ்டர் வரப்போகுது, ஐ மீன் டிஃப்ரெண்ட் மூவிஸோட போஸ்டர் வரப்போகுது, சாரி. ஸோ அது பாருங்கள், பார்த்து கண்டுபிடிச்சு ஆன்சரை சொல்லுங்கள். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டாவது பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேர்ட் பாட்டோட க்ளூ கொடுத்துடலாமா? ஓகே. தேர்ட் பாட்டு வந்து சஹானாவோட ஒரு சோலோ, அது ஒரு பயங்கர ஒரு நெஞ்சை உருக்கிற மாதிரி ஒரு பாட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த படம் வந்து, படம் பேர் சொல்லிடலாமா இல்லை?
1: சொல்லிடலாம்.
0: ஓகே. படம் வந்து பாக்யலக்ஷ்மி, எம்எஸ்வி ஐயாவோட இசையில் அண்ட் சவுகார் ஜானகி அம்மா பாடின பாட்டு, ஜெமினி கணேசன் ஐயா நடித்தது. ஸோ எல்லாருமே இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ்புக்லேயும் உங்களோட ஆன்சர்ஸை போடுங்க, எங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், பண்ணி எங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. அண்ட் நாங்கள் இப்போ ரெண்டாவது படம் பாட்டுக்கு போகிறோம், அது அவர் ரெண்டு காலர் சொன்ன மாதிரி உன்னை பார்த்த நேரம், எஸ் விஜய் யேசுதாஸும் ஸ்ரீவர்தினியும் பாடின பாட்டு.

0: நைஸ் நம்பர்ல
1: another nice number yes
0: அப்படியே ஒரு பிரீஸியா இருக்கு
1: yeah upbeat but very very
0: yeah
1: நேபிள் இருக்கு மர்த்த நேரே சந்திக்க போறோம் வணக்கம்
2: வணக்கம் நைடியன்
1: வணக்கம்
0: வணக்கம் எப்படி இருக்கீங்க
2: மண்டக்குமரம் பாரமா இல்லாட்டிக்கு அன்ன படத்திலே பாட்டா இருக்கலாம் நினைக்கின்றேன்
0: முதல்ல என்ன சொன்னீங்க
2: மண்டக்குமரம் பாரமா மரத்துக்கு கிளை பாரமா
0: இருக்கலாம் குட் கெஸ் குட் கெஸ்
2: பானுமதியோட பாட்டுண்டா
0: நன்றி
2: எங்களுக்காக ஒரு நேரடி செலவழித்து வந்து நிகழ்ச்சி எடுத்து உங்களுக்கும் நிகழ்ச்சி எடுத்து அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள்
0: நன்றி நன்றி தேங்க்யூ சோ மச் வணக்கம் அடுத்த நேயர்
3: ஹலோ வணக்கம்
0: வணக்கம்
3: நான் வடிவம்பால் கதைக்கிறேன் சகாவில இருந்து
0: ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க
3: நல்லா இருக்கிறோம் ராம் சஹானா
0: thank you thank you
3: நீங்க எல்லாம் உங்க ஃபேவரட் பீப்பிள்
0: thank you so much
3: ரெண்டு பேர்த்த பாட்டு நாங்க கேட்கவே தேவையில்லை ரெண்டு பேரும் நல்ல எதிர்காலம் இப்பவே போய்கொண்டிருக்கிறது
0: நன்றி நன்றி
3: சஹானா இப்ப நீங்க கேட்டீங்க பாக்கியலட்சுமி படத்துல இருந்து என்ன பாட்டு உடனே எங்களுக்கு தெரியாது உங்க ஃபேவரட் மாலப்பல் திண்மயக்கத்துல
0: இருக்கும்
4: இருமல் தடிமனா இருந்தா உங்க ரெண்டு பேர்த்த பாட்டையும் கேட்ட புது உலகத்துக்கு வந்த மாதிரி
0: இருக்கு
4: அப்படித்தான் பாடுறீங்க அது நல்ல தானே அதான் இந்த கலைஞர்கள் நீங்கள் உண்மையான கலைஞர்கள்
0: வணக்கம்
5: நான் கேட்க தொடங்கினதே அதுலதான் அந்த பாட்டு தொடங்கப்புறதான் கேட்டேன் அந்த இடம் நான் எந்த இடம் சரியா சொல்றேன்னு சரி வந்துட்டு அந்த சுரம்பாடுற அந்த பாட்டின் வழக்கமான வேகம் இல்லாம அந்த இடையில ஒரு சுரம்பாடுற மாதிரி வித்தியாசமான வேகத்துல கொஞ்சம் வசனம் வேற அது நீங்க நல்ல அழகா கொண்டு போயிருந்த நீங்கள நல்லா இருந்தது மற்றது இனி இந்த நேர்கள்ட்ட ஊகித் காட்ட வாங்கி வைங்க இல்லாட்டி சார்ஜ் பண்ணுங்க அதாவது மருத்துவ சிகிச்சை செய்யறது பாட்டு பாடுறத விட மருத்துவ சிகிச்சையும் செய்யறதுல அதுக்கும் ஒரு சார்ஜ் பண்ண நன்றி
0: நன்றி ஓகே ஸோ அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி அது மாலை பொழுதின் மயக்கத்திலே தான் ஸோ எல்லாரும் மாலை பொழுதுல எல்லாரும் கையில் தண்ணியோடு வந்துருங்க ஏன்னா அவங்க பாடுறது மயக்கம் மயங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்த பாட்டுக்கு ஒரு க்ளூ கொடுத்துடலான்ற சொல்கிறோம் ஸோ அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படம் அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் கயடு நடித்த படம். அண்ட் அந்த படம் பேர் வந்து ஒரு அனிமலோட பேர். இந்த ஈஸ்ட் ஏஷியாவில் அவங்க அந்த அனிமலை வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். ஸோ கண்டுபிடிச்சு சொல்லுங்கள், கண்டுபிடிக்கலனாலும் சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள், எங்கள் பாட்டுகளை கேளுங்க. அண்ட் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-4059. கால் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு முடிகிறதுக்கு 30 செகண்ட் முன்னாடி கால் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக எங்களோட இணைங்க. அண்ட் நாங்கள் உங்களோட இசையால் இணைவோம். ஓகே ரஹானா, த ஸ்டேஜ் இஸ் ஆல் யூர்ஸ்.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-4059.

0: வா வா வா வா.
1: தேங்க்யூ
0: அண்ட்
1: தேங்க்யூ.
0: என்ன லிரிக்ஸில் பயங்கர ஒரு ஆழமான லிரிக்ஸ். அப்பா அப்பா கண்ணம்பூன்னு கேட்டோன்னா அழுகையே வந்துடும் இந்த பாட்டு. ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ஒரு ஒரு டியூன் அண்ட் அவ்வளோ அழகான ஒரு ஆழமான ஒரு மீனிங் உள்ள ஒரு லிரிக்ஸ். ரியலி அந்த காலத்து பாட்டு, அந்த காலத்து பாட்டு தான்.
1: எஸ்
0: அதை அடிச்சுக்க இப்போ எதுவுமே பண்ண முடியாது.
1: அந்த அம்மாவுக்கு சோக பாட்டுன்னா சரியான விருப்பம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர் ஃபேவரட் சாங்ஸ்.
0: சூப்பர் சூப்பர். அவங்களும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க கண்டிப்பாக. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், இருவருக்கும் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கீங்க.
2: ஒரு மாற பொழுதுல இப்ப அருமையான பாடல் தெரிவுகளோட வந்திருக்கிறீங்க. அந்த பாடல் கேட்கறதுக்கு ஒரு அந்த காலநிலைக்கும் பாடல்களுக்கும் இனிமையா இருக்கிறது.
0: நன்றி நன்றி.
2: இந்த தமிழ் தேன் பார்த்த மாதிரி இருக்குது, நன்றா இருக்குது பாடல். பாடல் தெரிவுகள் அடுத்த படம் நான் நினைக்கிறேன் டிராகன் படத்திலே இருந்திருக்கலாம். அது
0: என்ன பாட்டே தெரியல, ஆனா படத்துக்கிட்ட வந்துட்டீங்க.
2: ஆமா, டிராகன் தான் படம். நான் நடிச்சது அந்த ஏசியா ஒரு அனிமல்
0: ஹீரோயின் பேரு சொல்லிட்டேன். படம் பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க, பாட்டு சொல்லியிருந்தே நல்லா இருக்கும்
1: நினைச்சேன்.
0: பாட்டு பாடினவங்க பேர் சொல்லலையே.
2: ஸ்ரீராம் ஒரு பாடல் வந்து தனி பாடல் வந்து பாடி இருக்கிறார். அதான் கொஞ்சம் இருக்கு பாடல.
0: நல்ல கெஸ் தான். பாடலாம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. தேங்க்ஸ்.
1: நன்றி
2: நன்றி.
0: வணக்கம், அடுத்த நேயர்.
3: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க இருவரும்? நல்லா இருக்கு நல்லா இருக்கேன். ராம், உங்க குரலும் சூப்பரானது. சகானா, உங்க குரல் மிகவும் அருமை. இந்த மாலை நேரத்துல ஏதாவது காலை வாரி ஓட்டமும் பார்த்தேன், உங்க பாடல் பால வார்த்தை மாதிரி நல்லா ஆயிடுச்சு. நல்லா போய் தூங்கிடலாம்.
0: இன்னைக்கு பேசுற காலர்ஸ் எல்லாம் கலக்குறீங்களே. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ். ஓகே, நைஸ் நைஸ்.
3: சோ சூப்பரா இருந்தது, அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் இப்படியே தொடரட்டும். மிக அருமையான குரல், அருமை. வந்து நீங்க படம் வந்து டிராகன், பாடல் வந்து வழித்துணையா இல்ல ஏண்டி விட்டு போனியான்னு தெரியல. மாலை நேரத்துல எந்த பாடல் பாட போறீங்கன்னு தெரியல.
0: உங்களுக்கு சந்தோஷமான பாட்டு வேணுமா இல்ல சோகமான பாட்டு வேணுமா?
3: தூங்கும் போது கொஞ்சம் டேபிளா சோகமா இருக்கு, தூங்கும் போது சந்தோஷமா போட்டு
0: விடுங்களேன். சந்தோஷமான பாட்டை பாடிடுவோம், கவலைப்படாது.
1: நன்றி
3: நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: நன்றி
3: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சுதர்.
0: வணக்கம். உங்க பேர்?
4: சுசீலா. சுசீலா அம்மாண்ட பாட்டை தொடர்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். முதலாவது அது அதை அழகா கொண்டு போறதுக்கு அவங்க வந்து அந்த அசைவுகளை, நான் அசைவுன்னு தான் சொல்லுவேன், அவங்க சங்கதி என்று சங்கீதத்துல சொல்லுவாங்க நினைச்சேன். அந்த அசைவுகள் வந்து அவங்க ஒரு தனித்துவமா வச்சிருப்பாங்கல்ல, அதை நான் கேட்ட மட்டுக்கு எந்த சங்கீத அறிவுக்கு அது எனக்கு பொருந்தி வந்த மாதிரி இருக்குது. அது நல்லா பொருந்தின மாதிரி இருக்குது. நல்ல வாழ்த்து. அதாவது நான் அந்த படத்துக்கு நீங்க அந்த மிருகத்துக்கு நினைச்சது, நான் பசுவத்தான் நீங்கள் ஏசியாண்டவுடனே நான்
5: மாலை பொழுதுதான் உண்மையிலேயே இந்த டிவிக்கு ரெக்கார்ட் நினைக்கின்றேன். அடுத்த பாடல் நினைக்கிறேன் வழித்துணை அந்த பாடலா இருக்கலாம் நினைக்கின்றேன்.
0: நிறைய பேர் சொல்றீங்க வழித்துணை
5: தொடர்ந்து பாடுங்க. உண்மையிலே அருமையான அருமையான பாடல்கள். நன்றி நன்றி
0: நன்றி. இன்னொரு வாட்டி ஒரு ரிமைண்ட் பண்றோம், அந்த போஸ்டர் இப்போ டிவியில வருது பாருங்க, பார்த்துட்டு அது என்ன படம்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஆமாம், இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் சரியான பதில் தரலை. ஃபேஸ்புக் மெசேஜ்லேயும் யாரும் இன்னும் சரியாக மெசேஜ் போடலை. ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் நல்ல கரெக்ட் பதிலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட பதிலை ஷேர் பண்ணுங்கள் எங்களோட. கால் பண்ணும்போது கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-4059. பாட்டு முடிகிற ஒரு 30-40 seconds முன்னாடியே கால் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த பாட்டு பல பேர் சொன்ன மாதிரி வழித்துணையே தான். ஸோ வழித்துணையே ஃப்ரம் டிராகன், ஸ்ரீராம் பாடின பாட்டு. அண்ட் அடுத்தது என்னோட சோலோ. ஸோ இந்த படம், இந்த பாட்டு இடம்பெற்ற படத்தில் வந்து நடித்தவங்க சிவகுமார் அண்டு ரெண்டு ஹீரோயின் ராதா

0: வாவ்
1: பியூட்டிஃபுல் சாங்
0: கலக்கிட்டோம்
1: பியூட்டிஃபுல்
0: வணக்கம் யார் பேசுறீங்க
2: ஹலோ கேக்குதா
0: கேக்குறது ஹலோ
1: வணக்கம்
2: சஹனாவின் சாரலும் ராமோடைய மோகனமும் சேர்ந்தா அது அமக்கலம் தான் இன்னைக்கு ஈவினிங்ல
0: நன்றி
2: பியூட்டிஃபுல்லான ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ண சஹானா திஸ் இஸ் சஹானா அண்ட் ஸ்ரீ ராம் ராம் திஸ் சங்கர்
0: ஹாய் சங்கர்
2: சஹானா உங்களுடைய சோலோ வாஸ் ட்ரூலி அமேசிங் சூப்பர்
1: thank you so much
2: and your high range ram was like so good
0: thank you so much
2: excellent arundhu and enna kaalaatta varuvaala from kaadhalukku mariyaaya irukalam neenga photo poster
0: na modhale sonna mari paattukku adhukku sambandham kedaiyadhu but your nalla song actually innoda next show la na solo use pannikiren I never thought about that but super
2: வணக்கம்
3: அருணா கதைக்கிறேன்
1: வணக்கம் எப்படி இருக்கீங்க
3: ராம் சஹானா நாங்கள் நல்லமாக இருந்து உங்களோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்கள்னு கேட்க தேவையில்லை சிரித்த முகத்தோட லட்சணமா பாடிக்கொண்டிருக்கிறீங்கள்
0: நன்றி நன்றி
3: நல்ல பாடல் தெரிவுகள் நன்றாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள்
0: நன்றி நன்றி

0: நன்றி.
1: இருவருக்கும்
2: நன்றி. அடுத்த பாட்டு
1: பருவம் கனிந்து வந்த பாவை, அந்த பாடல் என்று நினைக்கிறேன்.
2: படம் பேர் கண்டுபிடிச்சீங்களா?
1: யாரோ எழுதிய கவிதை.
2: அதுல
1: இருந்து பருவம் கனிந்து வந்த பாவை என்று நினைக்கிறேன். பாடுங்களேன்.
2: கண்டிப்பா கண்டிப்பா
1: கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
2: நன்றி
1: நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
3: பாட்டு கண்டுபிடிச்சீங்க. அதே போல இந்த நிலவு வந்து வானத்துல இருண்ட வானத்துல எப்படி வெளிச்சம் தருவது, அதே போல நீ உங்கள் இருவரையும் எனக்கு தெரியும், நான் உங்களோட பாடல்கள் பல கேட்டிருக்கிறேன். இருவரும் வந்து அப்படியே வெளிச்சமாக அந்த இசையை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இருவருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல இனிமையான குரல். இப்ப நீங்க கடைசியா பாடின பாடலும் நான் அதிகம் விரும்பி கேட்கின்ற பாடல். மீண்டும் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச்.
3: நன்றி நன்றி.
2: அடுத்த நேயர்
0: வணக்கம்.
4: ஹலோ
2: வணக்கம். லைன்ல இருக்கீங்க.
4: வணக்கம வணக்கம் ராம். வணக்கம் சஹானா. நான் விஜிதா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன்.
4: நல்லா இருக்கேன். நான் கடகடகடன்னு வெளியில போயிட்டு வந்து ஐயோ 8:30 ஆயிடுச்சா அப்படின்ட்டு
2: பாக்கலாம் இருக்கு.
4: பாட்டு இனிதான் நான் பாக்க போறேன். பட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிங்கர் சஹானா. ஐ ஹவ் ஆல்வேஸ் அட்மயர்ட் யுவர் சிங்கிங் அண்ட் ஒன் ஆஃப் வெரி நாலேஜபிள் சிங்கர் ராம். I have always admired you as
2: thank
4: well.
2: You, thank you so much.
0: So, thank you.
4: In your 1 hour, I'll be on TV.
0: Thank you.
4: Wishing you all the best.
2: Thank you. Thank you
0: thank
2: so much.
0: You. Thank you for calling.
4: Thank you. Bye. Bye.
0: Bye.
2: So, அடுத்த பாட்டு யாரும் கண்டுபிடிக்கல. எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு. It's okay. So, மனிதனின் மறுபக்கம் படத்திலிருந்து ஊமை நெஞ்சின் சொந்தம். So, இந்த பாட்டு யாரும் அவ்வளோ பாடினதில்லை மேடையில். So, அந்த ஒரு கிரெடிட் நானே எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த பாட்டுக்கு ஒரு க்ளூ கொடுக்கலான் இருக்கோம். ஸோ இந்த பாட்டு இந்த பாட்டில் க்ளூ கொடுக்கறதுக்கு பதிலாக நடுவில் ஒரு லைன் ஒன்று கொடுக்கலான் இருக்கோம். என்ன சொல்றீங்க?
0: நல்ல ஒரு ஐடியா.
2: ஸோ அந்த லைன் என்னன்னா, நள்ளிரவும் ஏங்க நம்ம இசை ஞானி மெட்டமைச்ச பாட்டா பொங்கி வழிஞ்ச. ஸோ இது வந்து ஒரு கேட்சியான லைன் அந்த பாட்டில். அண்ட் அந்த படம் சில பேருக்கு தெரியாது. ஸோ அந்த படத்தோட ரெண்டு வேர்டு இருக்கும் அந்த படத்தோட டைட்டிலில். ரெண்டாவது வேர்டையும் கொடுத்துட்றேன். ரெண்டாவது வேர்டு சர்க்கஸ். ஓகே. ஸோ மொதல் வேர்டை கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த பாட்டையும் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு ஒரு சேலஞ்சிங்காக பண்ணலாம். ஒரு சின்ன ஃபன்னுக்கு தான், யாரும் பயப்படாதீங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஃபோன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் பண்ணுற நம்பர் 416-292-4059. இப்போ என்னுடைய சோலோக்கு போகலாம். கேஜே யேசுதாஸ் ஐயா பாடிய, இளையராஜா அவர்கள் மெட்டமைச்ச ஊமை நெஞ்சின் சொந்தம்.

0: Wow, what a song.
1: Yeah, Mele, so yeah. Nice song.
0: Not a lot of people sing it. Yeah. It's a very nice song, though.
1: Manakam.
0: Manakam.
1: Yeah, pesuringa.
2: Manakam, Dr. Sandrinan.
0: Manakam.
2: Naan and the paalarukku vandirundhen enna nenaippu kidaikkavillai. Parvaillai. Nanakkan indha nigazhchiyai vandu 11 mani vittu kondu varavanda. Appadiye.
1: Puriyala.
2: நீங்களே
1: பொறுத்திருந்து பாப்போம்னு சொல்லிடுறீங்க. நன்றி நன்றி தேங்க் யூ சோ மச்.
0: வணக்கம்
3: வணக்கம். உங்க இன்சைமா இருக்கிறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். பாட்டெல்லாம் கேக்குறீங்க? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ
3: ஹலோ
0: ஹலோ,
3: இப்போ சரியா?
1: இப்ப கேக்குது, சொல்லுங்க.
3: ரெண்டு பேரும் அழகா பாடுறீங்க.
1: நன்றி.
3: அடுத்த
1: நேர் வணக்கம்.
4: வணக்கம் ராம் சஹானா.
0: வணக்கம்
4: கணேஷ்.
1: வணக்கம் கணேஷ் அங்கிள், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ராம். சூப்பரா இருக்குது பாட்டு. நீங்க அந்த மாதிரி மனமுருக பாடுறீங்க.
1: நன்றி நன்றி.
4: நல்லா இருந்துச்சு சானா, இந்த பாட்டு நல்லா இருக்குது. சானாக்கு என்ன யாருன்னு தெரியும் தெரியாது,
1: ஆனா
0: ஹாய் அங்கிள்.
4: ஹாய், நல்லா இருக்குதா? உண்மையா நல்லா இருக்கு. நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே அங்கிள்,
4: தேங்க்யூ
1: தேங்க்யூ தேங்க்யூ
0: தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
1: சொல்லுங்க ஐயா.
5: அடுத்த பாடல் நான் கோடி அறிவை கொடுத்தது அந்த பாடல.
1: That's a good guess. பார்ப்போம். நன்றி நன்றி. அண்ட் போஸ்டர் கண்டுபிடிச்சிங்களா? பாத்தீங்களா போஸ்டர்?
5: போஸ்டர் பாக்கல.
1: ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க் யூ தேங்க் யூ so much.
0: தேங்க் யூ ஃபார் காலிங்.
1: அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் சுதன்.
1: வணக்கம் சுதன், எப்படி இருக்கீங்க?
6: நேற்று பார்த்த பார்வையோ கேள்வி கேட்டு பார்த்தது ஐயன் தீர்ந்து போனதான். அது நான் முதல் கேள்வி கேட்டு பார்த்த பார்வைகளா இருந்து போட்டு ஐயன் தீர்ந்த உடனே கொடுத்த பாட்டு இது. அது சரியா நல்லா அழகா பாடி இருக்கிறீங்க. எனக்கு அந்த அதுக்கு முதல் வந்த பாட்டு எனக்கு உண்மையா அந்த பாட்டு எனக்கு தெரியாது. நான் இப்ப புது பாட்டுகள் எனக்கு ஒட்டுது இல்லை, பெருசா நான் கேட்கல, அதால எனக்கு ஒரிஜினல் தெரியாது. நீங்க பாடினது நல்லா இருந்தது. நன்றி.
1: இனிமே அந்த பாட்டை கேட்கணும், ஓகேங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
0: தேங்க் யூ.
1: அடுத்த நேர் வணக்கம்.
0: வணக்கம்.
7: ஹலோ.
0: ஹாய்
7: ராமண்ணா, நான் காவ்யா பேசுறேன்.
1: ஹாய் காவ்யா, எப்படி இருக்கீங்க?
7: ரொம்ப நல்லா இருக்கேன் ராமண்ணா. ரொம்ப சூப்பரா பாடுறீங்க ரெண்டு பேரும். மேம் நீங்களும் ரொம்ப நல்லா பாடுறீங்க.
1: தேங்க் யூ தேங்க் யூ. காவ்யா வந்து போன வாட்டி கூட பண்ணாங்க.
0: ஓ ஐ see.
1: யா, she is also a singer in டிவிஐ. அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை என்ன செய்யறோம்?
7: கண்டிப்பா ராமண்ணா, ஆஃப் கோர்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை சீங்க யூ ஆன் டிவி மறுபடியும்.
1: தேங்க் யூ தேங்க் யூ.
7: கங்க்ராட்ஸ் அண்ணா.
1: தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
7: ஓகே அண்ணா,
1: பை, டேக் கேர்.
7: யா யா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: மீண்டும் பிரசாதமன் தான். நான் பாடல் கண்டுபிடிக்கல, நான் அந்த உங்களை என்னோட சொல்லி போட்டு பாருங்க. அது ரெண்டு பேரும் அந்த அடைச்சி சிரிக்கிற விதங்கள் ஆக்கோட நல்லா இருக்கு பார்த்து கொண்டிருக்கேன். அதுக்கு பின்னால அந்த அவை திரையிலேயும் பாருங்க, முக்கோணம் அடிமையில உயர்தமாய் போட்டு கொண்டிருக்கணும். 11 மணி வரை நிகழ்ச்சி நடக்க போன்று சொல்லினா மற்ற அதே நேரம் நீங்க இன்னும் உயர போறீங்களான்னு சொல்லாம சொல்லி கொண்டிருக்கணும். திரையில எல்லாத்த முதலாளி கொண்டிருக்கேன். அது மன்றம் ரெண்டு பேரும் நல்ல, நான் கூட நீண்ட காலமா கனடா கேட்கிறேன் கூட பாடல்கள். இன்றைக்கும் அற்புதமா பாடுறீங்க. இன்னும் நீங்கள் நிறைய பாடல்கள் பாடி பேரும் போல உடம்பு கொண்டு நானும்
1: விஜய் அண்ட் ஷாலினி நடிச்ச ரெண்டாவது படம். ஃபர்ஸ்ட் படம் காதலுக்கு மரியாதை, செகண்ட் கண்ணுக்குள் நிலவு. ஸோ நாங்கள் சில ட்ரிக்கெல்லாம் போட்டு விஜயோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ போட்டு ஷாலினியோட பழைய ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு ட்ரிக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அப்படி நான் சொல்லிட்டேன், அதான் தப்பு, அது ஒரிஜினல் போஸ்டர் தான், நான் உங்களை ட்ரிக் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அடுத்த போஸ்டர் வரப்போகுது பிரேக்குக்கு அப்புறம், ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு நீ சொல்லலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்கில் நாங்கள் போகிறோம். ஜஸ்ட் லைட்டாக எல்லோரும் போயிட்டு வாட்டர்லாம் எடுத்துட்டு வந்து திருப்பி சோஃபாவில் செட்டில் ஆகிடுங்க. அண்ட் ட்ரைவ் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். And we will meet you at the other side of the show.
9: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-2409-059.
10: பாதுகாப்பா வச்சிருக்காங்க, இதை விட என்னங்க வேணும்?
11: Cash Point, Currency Exchange, Check Cashing, Cash for Gold, Gold Loans, அனைத்துக்கும் Cash Point.
12: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். Call 647-327-8111, 647-327-8111. Sahaja. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656.
1: வணக்கம் நேர்களே, மியூசிக் கனெக்ட்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக நானும் சஹானாவும் உங்கள் எல்லாருக்கும் திருப்பி வந்துட்டோம் ஆஃப்டர் த பிரேக். ஸோ திருப்பி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப், கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-4059, கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். 40 செகண்ட்ஸ் பிஃபோர் நாங்கள் பாட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி கால் பண்ணிங்கன்னா எங்களோட கனெக்ட் பண்ணலாம், பேசலாம். ஆல்சோ இதை வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை டிவியை ஹெச்டி தொலைக்காட்சியிலையும் பார்க்கலாம், சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ரேடியோலையும் கேட்கலாம். ஆல்சோ ஃபேஸ்புக் கூடவும் நீங்கள் பார்க்கலாம், ஃபேஸ்புக் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக் பேஜ். ஓகே, அண்ட் பல காலர்ஸ் கெஸ்ட் பண்ண மாதிரி இது கோடி அருவி கொட்டுதே, பிரதீப் குமார் பாடின பாட்டு. அண்ட் இதுக்கு போகிறதுக்கு முடியும் அடுத்த பாட்டு க்ளூ கொடுத்துடலாமா? ஸோ அடுத்த பாட்டு வந்து ஒரு பழைய பாட்டு, MSV ஐயா போட்டது. அண்ட் இந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் ஹீரோ, அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டும் கூட. அண்ட் இந்த பாட்டை பாடினவங்க TMS ஐயாவும் சுசிலா அம்மாவும். ஸோ நிறைய பேர் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், நாங்கள் இன்னொரு புது போஸ்டர் போட போகிறோம், ஏன்னா அந்த போஸ்டருக்கு நாங்கள் ஆன்சர் ரிவீல் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு போஸ்டர், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் சார் சும்மா செமையாக இருக்கார். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஸோ கால் பண்ணுங்கள், இந்த போஸ்டரோட ஆன்சர் சொல்லுங்கள். இந்த போஸ்டர் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் த சாங்ஸ் தட் யூ ஆர் சிங்கிங். ஸோ இதுக்கும் அதுக்கும் எதுவும் மிக்ஸ் கிடையாது, ஸோ அவ்வளோ யோசிக்காதீங்க.
0: Out of the box,
1: கொடுத்தாச்சு, இப்போ கோடி அருவி கொட்டுதே, லெட்ஸ் கோ ஃபார் த சாங்.

0: ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பி சாங்ல
1: வெரி பியூட்டிஃபுல் சாங். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்க போறோம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் செல்லகுமாரா. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா சாமா இருக்கிறோம். நல்ல கிரபா பாடுறீங்க ரெண்டு பேரும்.
0: நன்றி.
2: நல்ல பாடலாம் உண்டு. வாழ்த்துக்கள்.
0: வணக்கம். யார்
3: பேசுறீங்க? ரஜினிகாந்த்
0: கடைசியில ரிவீல் பண்றோம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: லைன்ல இருக்கீங்க?
4: ஹலோ.
1: ஹாய்.
4: கேக்குதா?
0: என்ன
4: தவம் செய்தேன் உன்னை மனம் கொள்ளதே ஒரு பாட்டு கேளுமா?
0: என்ன தவம் செய்தேனே அந்த பாட்டை வேணாம் பாடுறேன். நோட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா தெரிஞ்ச டைம் இருந்தா பாடுறோம். கண்டிப்பா. Thank you.
1: Thank you. கால்
4: பண்ணுங்க. ஓகே பாருங்க. ஓகே
0: தேங்க்யூ. பாடி கட்டுங்களா?
4: ஓகே தேங்க்யூ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: வணக்கம். நான் மதன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: உங்களோட பாடல்களை கேட்டுக்கொண்டு மகிழ்வாக இருக்கிறோம். ராம் சஹானா இருவரும் இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சிறப்பாக பாடி எங்கள் இனிய மாலை பொழுதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு நன்றியும் பாராட்டுகளும். அடுத்தது அந்த போஸ்டர் வந்து காலா படமாக இருக்கலாமோ என்று யோசிக்கிறேன்.
0: நீங்க நான் முன்னாடி சொன்னதை கேட்டீங்க தானே?
5: இதுதான் பாடல் வந்து மதன மாளிகையில் என்ற பாடலாக இருக்கலாமோ என்று யோசிக்கிறேன்.
0: கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். நீங்களே உங்க முதுகுல டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? கரெக்டா கண்டுபிடிச்சதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றோம்.
5: கீப் ஆன் ராக்கிங்.
0: தேங்க்யூ சோ மச். வணக்கம்.
6: வணக்கம் சுதன்.
1: வணக்கம்.
6: என்னடா, நான் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்க தலையாத்துல இருந்து, இல்லாட்டி நான் வந்திருக்க நீங்கள் ஒரிஜினல் பாட்டையே போட்டுட்டு வாயஸ் வச்சிங்களா கடைசி பாட்டுக்குன்னு சொல்லி ஒரு செக் பண்ணிட்டேன். அவ்வளவுக்கு அப்படி இருந்தது, நல்லா இருந்தது.
0: பாராட்டு.
6: அப்படித்தான் நான் சொல்றேன்.
0: நீங்க அப்படியே பயமுறுத்திட்டு அப்புறம் வந்து
6: இல்ல அப்படி இருந்தது அப்படி இருந்தது அந்த ஆளவத்துக்கு மேடது பாத்தீங்கன்னா நேர்கள நீங்கள் குறைவா யோசிச்சீங்கல்ல சந்தோஷ் நாராயணன் சொன்ன பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் சொன்னதை வச்சு நான் காலாண்டு நான் ரோட்ல ஓடிக்கொண்டிருக்கிறேன் உங்கள்ட இது பாக்கையில அது நான் அப்ப நான் காலாண்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் நீங்க சொன்ன கதைகளை வச்சுட்டு ஆனா அவர் சரியா உங்களுக்கு பதிலடி கொடுத்தார் சந்தோஷ் நாராயணன் முதுகில தட்டி கொள்றதுக்கு நான் துணைவியா இருந்ததுதான் சொல்லணும் ஆனா அது கொஞ்சம் பயங்கரமா விழும் ஆனபடியா விட்டுருவோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி.
0: இன்னைக்கு எல்லாரும் ஒரு நல்ல ஒரு கலாய்க்கிற மூட்லயே இருக்காங்க வந்து என்ன என்ன கலாய்க்கிறத ரொம்ப ஜாலியா இருக்கு எல்லாருக்கும். ஓகே சூப்பர் சூப்பர். அதான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன் காலாவும் சந்தோஷ் நாராயணன் தான் எங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது.
7: சிஎம்ஆ தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கெனடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 461-2942-4059.
0: ஒரிஜினலா சிங்கர்ஸ் இங்க பாடுறது ஸோ சேனல் இது என்டர்டெயின் பண்ணாது. இப்போ ஏற்கனவே போட்டுன வாய் அசைக்கல லைட்டர் நோட் அண்ட் ஆல்சோ அன் ஹெவியர் நோட் நாங்களே தான் பாடுறோம். அண்ட் இது அவங்க பீரியஸ் காலர் கேட்டதுக்காக நாங்கள் சொல்லலை நோ அஃபென்ஸ் பட் இது வந்து ஒரு ஒரு ரீஅஷூரிங்க்கு நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா பல கலைஞர்கள் பல பல நாள் ரிஹர்சல் பண்ணி இங்கே வந்து கரியோக்கி ரெடி பண்ணி அவங்க வந்து இங்கே உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவர் ப்ரீவியஸ் காலர் நல்ல ஜாலியாக தான் சொன்னார் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு டூ அ நைஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் கம்பேரிசன். பட் ஆனால் மற்ற லிசனர்ஸ்க்கு புதுசாக இந்த ஷோ பார்க்குறவங்களுக்குலாம் சொல்கிறோம் திஸ் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ஒரிஜினல் அண்ட் லைவ் ஷோ. So, no lip syncing, nothing. And chorus ay vandu we will try to match up.
1: Yeah.
0: But sometimes chorus um paadi idum paadamo there will be overlap. So adanal chorus mattum naanga karaoke la eduthu varuvom. But the rest we try to squeeze in.
1: Yes.
0: Okay. So adutha paattu ellarum sonna mari madana maligayil dhaan naanga maligayil dhaan paada porom. So and rajapaat rangadurai padathilirundu TMS and Susila amma paanadhu. அதுக்கு அடுத்த பாட்டோட க்ளூ கொடுத்துடலாமா? இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான பாட்டு. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாட்டு படி தெரிஞ்சிருக்கும் ஆனால் படம் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் படம். இது வந்து கிரேசி மோகன் அவங்களோட ஓல் ட்ரூப்புமே டைரக்ட் பண்ண படம். ஸோ டைரக்ட் பண்ணி அவங்களே அதில் மெஜாரிட்டியாக மைதிலி அந்த அந்த நேம் சேம் நேம் எப்பவுமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ட்ரேட்மார்க் உண்டு. அண்ட் இந்த படத்தில் வந்து படத்தோட டைட்டில் வந்து ஒரு ஃபேமஸ் கார்ட்டூன் கேரக்டர் டேஷ் அண்ட் டேஷ் இருக்கும் அதில் செகண்ட் ஆஃப் தான் வந்து இந்த படத்தோட பேர். ஸோ இது நீங்கள் ஈச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஐ மீன் 80s 90s பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு கார்ட்டூன். ஸோ அதில் வர செகண்ட் நேம் தான் இந்த படத்தோட பேர். அதில் வர ஒரு சூப்பரான பாட்டு மது பாலகிருஷ்ணன் பாடிய பாட்டு. ஸோ அதுதான் எங்களோட அடுத்த பாட்டு. ஸோ கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் சிமிலர்லி போஸ்டரையும் பாருங்கள் அதோட ஆன்சர் எங்கள் ஃபேஸ்புக்லேயும் போடலாம் எங்களுக்கும் சொல்லலாம். அது எண்ட் ஆஃப் த ஷோ நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். ஸோ இப்போது லெட்ஸ் கோ ஃபார் மதன மாளிகையில்

0: நல்லவேளை இந்த பாட்டை சஜஸ்ட் பண்ணதுக்கு ஜகானாக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனுக்கு அப்புறம் நான் கேட்டதே இல்லை வாழ்க்கையில். இவங்க சொல்லி அதுக்கப்புறம் நான் அதை கத்துட்டு இங்க பாடினேன். ஹோப்ஃபுல்லி நான் பாடியிருக்கேன் ஒழுங்கா
1: நினைக்கிறேன்.
0: Thank you so much. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ.
1: ஹாய்,
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: ஹலோ, லைன்ல இருக்கீங்க?
2: வணக்கம், சஹானா ராம் சந்தியா.
0: ஹாய் சந்தியா.
1: ஹாய் சந்தியா,
0: நீங்க
2: நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
0: பாட்டு கேட்டிங்களா? பிடிச்சிருக்கா?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
0: நன்றி, நன்றி.
2: அமேசிங். ஐ மீன் ரெண்டு பேரும் சொல்லவே வேண்டாம். யூ போத் ஆர் பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ்.
0: இப்படி எல்லாரும் சொல்ல வேண்டாம், கேட்க வேண்டாம்னு அப்ப நான் யார் தான் பாட்டு கேட்கறது?
2: நீங்க உங்களை பத்தி நாங்க பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, because you guys are already amazing singers and you guys are doing a great job as always.
0: Thank you, thank you.
1: Thank you.
0: அடுத்த பாட்டு கண்டுபிடிச்சிங்களா? எனி ஐடியா?
2: ஜெர்ரி மூவி, கரெக்டா? Not sure, but I think Crazy Mohan பண்ணதுதான். மதுபால கிருஷ்ணன் என் சுவாசத்தில் நினைக்கிறேன். I'm not 100% sure, but நீங்க Crazy Mohan டீம் சொன்னதுனால.
0: ஆமா, நீங்களே அந்த டீம்ல ஒரு ஆளு.
1: வாவ் வாவ்,
0: சிட்டிங்லே
2: ரைட்.
0: யா, இது பத்தி நான் இந்த க்ளூ தப்பா சொல்லிட்டேனே. She acted in their plays actually.
2: Yeah.
0: Yeah.
2: Yeah, so, over 2 years I was part of his team, yes. So but neenga the full team direction sonnadanal, otherwise dialogues na nariya padam irukku.
0: So ona pesama inda paattukku level line sollirukalam, tappantom. It's okay.
1: Yes.
0: Good, good guess, good guess.
1: But very, very,
2: yeah,
1: good.
2: But it's a tricky song in a movie, ena romba romba rare songs, but you guys are picking up really good numbers.
0: Thank you. Best wishes so on that. Thank you so much for calling.
1: Full kudos to yeah. Ram, actually. அவர்தான் எல்லா பாட்டும் செலக்ட் பண்ணவர். So
2: super.
0: Yeah, select பண்ணல.
2: All the very best.
0: Best
2: wishes. You guys are doing really good.
1: Thank you.
0: Thank you, Sandhya. Thank you so much. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், ராமன் சகானா.
0: வணக்கம் கிருபா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி?
1: நல்லாவே
3: இருக்கிறீங்கன்னு தெரியுது. பாட்டுல பார்க்கவே தெரியுது, ரெண்டு பேரும் பாடுற விதமும் டயலாக்ஸ் கதைக்கிற விதமும் எல்லாமே நல்ல சூப்பர் டூப்பரா இருக்கு. பட் ஒன்று வந்து சகானா, நான் அக்செப்ட் பண்ணவே முடியாது ராமக்கு இந்த பாட்டு. மதன மாளிகையில ஒரு ஐகானிக் சாங் தெரியாத இருக்கு, சின்ன பையனா இருக்கிற போல இருக்கு.
1: நான் தான்
3: நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் ஆக்சுவலி. யாரும் பாடுறதா கேட்கல, பட் ஐ ரியலி என்ஜாய் இட். நல்லா பாடுனீங்க, சூப்பர் சூப்பர்.
0: அடுத்த வாட்டில இருந்து நான் எம்எஸ்சி பாட்டும் உங்ககிட்ட தான்
1: வருவேன்.
0: நீங்க தான் பாட்டு சஜஸ்ட் பண்ணணும்.
3: நல்ல சாங் செலக்ஷன், நல்லா இருந்தது. சோலோ ரெண்டு பேட்டுமே வேற லெவல், நல்லா இருந்துச்சு. நல்ல ஷோ, நல்லா பாடுறீங்க. யாரும் 11 வரைக்கும் எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போதும்னு தெரியல, அப்படி போய்கொண்டிருக்குது. ஸோ மிச்ச பாட்டுகளை நீங்க நல்லா பாடுங்க, நாங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராமன் சகான. சந்தியா சொன்ன போல வேற மாதிரி, அந்த மாதிரி கொண்டு போறீங்க ரெண்டுமே. சூப்பர் டூப்பர், சூப்பர் டூப்பர், நல்லா இருக்கு.
0: வெரி நைஸ், வெரி
3: நைஸ் இயர் சாங்ஸ்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஹலோ சகானா ராம், நான் அண்ணநாதனங்கள் கதைக்கிறேன்.
1: ஹாய் அண்ணநாதனங்கள், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களோட ஷோ உண்டா, நான் தவற விடுறதே இல்லை. வெட்டு மணியில இருந்து ஆணி அடிச்ச மாதிரி பார்த்து
0: கொண்டிருக்கிறேன்.
1: ஒரு விஷயம் சொல்லணும், the first time I heard the part kertade was ananadan angloda paadikla dan.
4: Oh yeah,
1: this is the avaroda dan and the part mudal paadnadu. Yes.
4: Oh, in the
1: madana maligal. Yes,
4: yeah, enakku nalla nyavagam.
1: Yeah,
4: ella nandrathodu naangal padikiraanga. Enna maalai poludin maiyathile jagana enakku vinaalaga vandittadena.
1: Oh,
4: hey, enakku sujilamanda paattu unda naan seriyana crazy enakku dmso எல்லாரையும் விட எனக்கு சுஜிலா மாட்ட பாட்டு சுஜியான விருப்பம். அவருடைய அந்த அசைகள், அந்த கமகங்கள், அந்த படிக்கிற விதம், உச்சரிப்பு எல்லாம் சுஜியான விருப்பம். எனக்கு அதுவும் அந்த பாட்டு எனக்கு சுஜியான விருப்பம். நீங்கள் அந்த பாட்டி எடுத்தது எனக்கு சரியான சந்தோஷம், நல்லா இருந்தது. ராமின்ற பாட்டு நல்ல சோங் செலக்ஷன் என்றால் நஞ்சும் பாக்கல. ராம் தர எல்லாம் செலக்ட் பண்ணு
1: சொன்னீங்க.
4: இந்த ஷோவை எனக்கு விட்டுட்டு உண்மையில அவர்கள் சொன்ன மாதிரி 11 மணி மட்டும் வந்தாலே நான் இருப்பேன், சாப்பிடாம இருப்பேன். நல்லா இருந்தது.
1: கீப் இட் அப்,
4: அமேசிங். மற்றது டிவிஐசிஎம்ஆர் நிர்வாக குழுவினருக்கு பாராட்டாம இருக்கவே முடியாது.
0: கண்டிப்பா
4: இது தொடர்ந்து இப்படியான சிங்கர்ஸ், நல்ல பாடல்கள், நல்ல இதோட அவர்கள் என்னும் செய்ய உண்டு. நான் அவர்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சதானாராம்.
1: Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.

0: ஓகே, நிறைய காலர்ஸ் வராங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் முனைப்பெடுத்து எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு பாட்டை முடிச்சுட்டு வரோம், எல்லாம் லைன்ல இருங்க. அண்ட் யா, அடுத்த பாட்டு க்ளூ கொடுக்கலாமா?
1: சந்தியா? ஓ யா யா.

0: ஓகே, அடுத்த பாட்டு வந்து இந்த படம் சத்யராஜ் அண்ட் ராதா நடித்த படம். அண்ட் அதில் வந்து சத்யராஜ் வந்து செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுவார் சென்னையில், ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியாவில். ஸோ பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அதில் ஒரு சூப்பரான ஒரு
1: வெரி ஃபேமஸ்
0: டூயட், யா பயங்கர ஒரு டூயட்.
1: எஸ்,
0: ஸோ அதை கண்டிப்பாக கண்டுபிடிங்க. ஸோ நாங்கள் இப்போது என் சுவாசத்தில் சந்தியா சொன்ன அந்த பாட்டு கரெக்ட், ஸோ அந்த பாட்டு தான் பாட போகிறோம்.

0: வாவ் வாவ் வாவ்,
1: பியூட்டிஃபுல் சாங், பியூட்டிஃபுல் சாங்.
0: உங்களை மாதிரி ஒரு கோசிங்கர் கிடைச்சா நிம்மதியாக பாடலாம், தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். அண்ட் சஹானா அவ்வளோ அழகாக ஒரு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் யார் சொன்ன நம்ப மாட்டீங்க, நாங்கள் ரிஹர்சலி இன்றைக்கி இங்கே வந்து தான் எடுத்தோம். ஸோ சச் எ வெர்சடைல் சிங்கர், நாங்கள் அவங்களோட பாடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம்.
2: வணக்கம், சுதன்.
0: ஹலோ சுதன், எப்படி இருக்கீங்க?
2: இந்த பாட்டு நல்லா இருந்தது. ஆனா இதுக்கு முதல் சவுந்தரராஜனோட நீங்க போய் சேலஞ்ச் பண்ணினீங்கல்ல, அது அவரோட போய் சேலஞ்ச் பண்றதுன்றது, அதுக்கும் முதல் தரத்திலேயே இதன்றதுன்றது, அதுல நீங்கள் ஒரு 65% கடந்திருத்தீங்க, ஒரு பாஸ் மார்க்ஸ் போடலாம்ன்ற அந்த அது ஒரு பெரிய அவர் அவற்ற குரலோட. ஆனா நீங்கள் அதுக்கு முதல் பாட்டுக்கு சொல்ல வந்தது என்னண்டா, உச்சசாயிக்கு நீங்க போயிக்கல, சலம்பாம போய் வாரீங்கல்ல, ஏதோ பக்கத்து விட்டு போயிட்டு வந்த மாதிரி, பெட்ரூமுக்கு போயிட்டு வந்த மாதிரி, அப்படி நல்ல இதா போயிட்டு வாரீங்கள். ஆகவே சலஞ்சோட சலஞ்சா இயேசுவாசின் ஏழிசை கீதமையில அந்த மூச்சு விடாம பாடின அந்த இதுல தொடக்கம் இல்லாம நடுவரிகள் சிலத ஏதோ ஒரு ஆகம் எனது குரலில் வழி அல்லது கையில் எந்த மதுவில் மயக்கம் அந்த இதை ரெண்டொரு வரி பாடினா நல்லா இருக்குமெண்டு கிட. நீங்கள் உச்சசாய்க்கு போற மாதிரி சஹானாவும் உச்சம் பார்க்காத அவ மெலோடியஸ் இதுலயே நிக்கிறா, அதையும் அப்படி ஒரு பாட்டு வருமெண்டா நல்லது.
0: நன்றி.
3: நாங்கள் இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். அடுத்த பாட்டு வந்து மெதுவாக மெதுவாக தயாராண்டு அந்த அந்த பாட்டு
0: நினைக்கின்றேன்.
3: தொடர்ந்து பாடங்கள், வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி.
0: வணக்கம், பேசுறீங்க?
4: வணக்கம், நான் சவராஜ்யா கதைத்தோனுங்க.
0: வணக்கம், பேசுங்க.
4: ராம் சகானா, இதுவரை எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்லா இருக்கும்.
1: நல்ல சிவமா இருக்கிறோம். நீங்க?
4: கனடாவில் கனகாலம் கானமழை பொழியும் எங்கள் கலைஞர்களாக நீங்கள் இருவரும் இன்று இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்வை இனிதே சிறப்பித்தமைக்கு இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உலகில் கொட்டும் பனித்துளிகள் மக்கள் மனங்களை எந்த அளவுக்கு குளிர்மைப்படுத்துகின்றதோ அதுபோல நீங்கள் தரும் இன்று வந்த நல்ல இந்திய இசை துளிகளும் இசை ரசிகர்களான எங்கள் மனங்களையும் இனிமைப்படுத்தி மகிழ்வித்தன என்றால் மிகையாகாது. இருவரும் இங்கு பல ஆண்டுகளாக இணைந்து இசைத்துறையில் ஈடுபட்டு வருவது எல்லோரும் அறிந்த உண்மையும் கூட. இன்று பல இளம் கலைஞர்களை இசை இவ்விசைக்காக உள்வாங்கி அவர்களின் இசை வாழ்வினை பலமாக்கி அவர்களும் இந்த இசை வாழில் ஒளிரும் இசை நட்சத்திரங்களாக விளங்குவதும் கண்கூடு. இசை உலகில் உங்கள் பங்கு மகாத்தானது என்பதை நாம் அறிவோம். இருவரும் பல இசை மேடைகளை உங்கள் இசையால் அலங்கரித்ததோடு பல இசை போட்டிகளில் நடுவர்களாக இருந்தும் உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து போட்டியாளர்களுக்கும் சிறந்த வழிகாட்டிகளாக இருந்து வருகின்றீர்கள். இன்றைய தலைமுறை இன்றைய தலைமுறை கலைஞர்களின் வாழ்வில் ஒளிமயமான இசை உருவாக்கி அவர்களின் இசையின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் உங்களை வாழ்த்துவது நாமும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். இன்றைய இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நீங்கள் தெரிவு செய்த பாடிய அனைத்து பாடல்களும் சிறப்பானவையே. உங்கள் இந்த இசையில் மேலும் வளர்ச்சி பெற்று உங்கள் வாழ்வியல் உச்சம் பெற வாழ்த்துவதோடு இந்த நிகழ்வினை எடுத்து வரும் டிவி சிஎம்மாருக்கும் சக கலைஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
0: நன்றி.
1: Thank you so much
0: for so good words.
1: Yes,
0: thank you.
1: Yes.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம், நான் ஸ்காபுல இருந்து செந்தில் ஆகிறேன்.
0: ஹலோ செந்தில், எப்படி இருக்கீங்க?
5: அது சொன்னார்கள், உங்கள் இருவருக்கும் அன்பு வணக்கங்கள்.
0: நன்றி.
5: இவர் நல்ல இனிமையாக நல்ல இதுவரை கேளாத பாடல்கள் எல்லாம் பாடி அசத்துகிறீர்கள். நல்வாழ்த்துக்கள். அப்படி எசன்ஸ் வேணும் குரல் கேட்ட மாதிரி இருக்கு. ராமனுடைய குரல்.
0: யாரோட குரல்?
5: ராம், ராம் உங்களுடைய குரல் எசன்ஸ் வேணும்.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச்.
5: அண்ணாநகர் முதல் அந்த படத்திலிருந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு,
0: அதே பாட்டு தான்.
5: படம் தெரியும், மலேசியாவில் படம், ரஜினிகாந்த்.
0: புரியல,
5: மலேசியா ஸ்டோரி.
0: படம் பேரு
5: பாலாக்கு முதல் வந்த படம்.
0: படம் பேர் கண்டுபிடிச்சிங்களா?
5: படம் ஞாபகத்தில் வாங்க, உடல போயிட்டு.
0: நீ கதையே சொல்லிட்டீங்க, ஆனா படம் பேர் சொன்னமே அங்க கதை எழுதத்துக்கிட்ட இடம் இல்லையே. அங்க
5: ரெண்டு பேரும் கிட்ட ஒரே மாதிரி குழப்பம்.
0: Nandri, Nandri. Thank you so
1: thank
0: much.
1: Thank you. Thank you.
0: Good guess. ஓகே ஸோ அது நேயர் சொன்ன மாதிரி மெதுவாக மெதுவாக தான் அதை மெதுவாக மெதுவாக கொஞ்சம் ரொம்ப வால்யூம் இல்லாமல் ஜாஸ்தியாக பாட போகிறோம். அடுத்தது ஒரு ஒரு ஒரு ஒரு பெப்பி நம்பர் அழகா ஸ்ரீராம் அண்ட் கே கே பாடியது அண்ட் நம்ம தமிழ்நாட்டு சிஎம் அவர் நடித்த படம் அண்டு த்ரிஷா நடித்த படம். ஸோ அந்த படம் பேரில் ஒரு ஸ்போர்ட் இருக்கு, இந்தியன் இந்தியன் ஸ்போர்ட் ஆர் நம்ம இந்தியன் அண்ட் ஸ்ரீலங்கன் ஸ்போர்ட் ஸ்போர்ட் இருக்கு. ஸோ அந்த படம் ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் தரணியோட டைரக்ஷனில். இது மேல க்ளூ தேவையில்லைன்னு
1: நினைக்கிறேன்.
0: ஸோ கண்டுபிடிச்சு உங்க ஆன்சர் சொல்லுங்க அண்ட் நாங்கள் இந்த பாட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த அடுத்த பாட்டில் மீட் பண்றோம்.
6: சிஎம்ஆ தமிழ் எஸ்டிமேட்டம் டிவி மூலமாக தமிழ் மியூசிக் கணக் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-229-2450.

0: shot in Malaysia. Mm-hmm. So idha andha padam. And thank you so much for all the callers who gave the right answer.
1: Yes.
0: Facebook udavum engal call panniye sonnavanga ellarkume romba romba nandri.
1: Yes.
0: And so நேரமின்மை காரணமாக எல்லாரும் ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல, பட் நேரமின்மை காரணமாக வேற காலர்ஸோட எங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த லாஸ்ட் பாட்டு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை வியாக வேண்டு ப்ரெசன்ட். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தேட். இட்ஸ் அப்படி போடு ஃப்ரம்

0: அப்படி போடு.
1: ஒரு சூப்பரான ஒரு எண்டு கொடுத்துருக்கோம் எங்கள் ஷோக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ லைக் டு தேங்க் த ஆர்கனைசேஷன் சிஎம்ஆர் அண்ட் டிவி அண்ட் டிவிஐஹெச்டி ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ப்ரோக்ராம், ஃபேன்டாஸ்டிக் ப்ரோக்ராம் மியூசிக் கனெக்ட்ஸ். அண்ட் எங்களை மாதிரி சிங்கர்ஸ் அண்ட் வளர்ற சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தராங்க. அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் தி வியூவர்ஸ் அண்ட் நேயர்கள், கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. And last but not the least, thank you Sahana.
2: Thank you Ram.
1: For joining hands with me and getting this show so good.
2: Yes, thank
1: and
2: you.
1: Thank you. Thank you so much. And yeah, and have a good night.
2: Yes, good night. Good evening.
1: Bye nergale innoru show la ungala sandhippom.
2: Thank you very much all.
3: இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 50 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நாம்
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன், அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155.
0: 416-268-0155.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions Food Handler Certificate Smart Serve License PTC License Business Licenses Accounting Tax Payroll HST Filing Citizenship PR Work Permit Sri Lankan Dual Citizenship Anith Vidamana Sponsorship Survey Commercial Matum Residential Mortgages Petticoya KM Business Solutions www.kmbusiness.ca 647-522-1775
0: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
0: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111 647-327-8111 சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது newhomecenter.com அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
4: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
6: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
5: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா Jewelers.

¡Ande, burra! ¡Hola! ¡Ande, tú, ey! ¡Ey! ¿Qué hora que sopla, ya? ¡Ven, no, no!

விதிமாற சதிகார கதிமாற ஒரு 100 படை மோதல்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்க குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவராக இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூ ஆக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திரி சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: உலகளந்த தெய்வ புலவனின் குரல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: வகுப்புகள்
6: மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்றாரிய பாடத்திட்டத்துக்கு அமைய
7: கற்பிக்கப்படுகின்றன.
6: 3964 416-396-3344
7: talentaacademy.ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
3: 416-994-3861.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி. வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: கேட்டதும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுடோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

Tony Bo.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: இது முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள் கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775 மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை மார்க்மேன் ஷெப்பர்ட் 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892 1 7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem undichu nam.
4: Bar kalam closing da tadikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
3: Last minute le closing jeda Pradhis chellathukku thanks.
4: Chellam illa dad, Selvam.
3: Sari sari.
2: பொன்மனச்சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-206 0076 52 nivaranam.com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
1: அனைவருக்குமான
3: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. JB Transportil அனுபவமுள்ள AZ Driversக்கான வேலைவாய்ப்பு Texas மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு Team Driversக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ஸ் Solo USA Driversக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ஸ் குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம் Dedicated Loads Weekly Pay இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் JB Transport 30 Lethbridge Drive Brampton 647-574-3547 647-574-3547
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமா?
2: Everlasting Travels and Tours
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid digital.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
4: Franklin Law Firm, ரவி நடராஜா.
5: Working for you.
3: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்றாரிய பாடத்திட்டத்துக்கு அமைய
7: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and jinam.
4: Bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: உங்களுக்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8-10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162.
3: இப்பொழுது
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
5: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
6: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடு. நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவராக இருந்தால் 20 பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சீமாட்ட மலையஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று அக்டோபர் மாதம் 7 திகதி புதன்கிழமை, நேரம் காலை 9:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: கச்சத்தீவு தொடர்பான 1974 மற்றும் 76 இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீளத்திறக்கும் எந்தவொரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து துறைகளை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த ஆணையகம் அமைக்க இந்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடையாளம் தெரியாத நோயினால் ரஷ்ய ஆய்வக பணியாளர் இறந்ததை கண்காணித்து வருவதாகவும், கனடாவில் இது தொடர்பான எந்த ஆபத்துகளையும் கண்டறியவில்லை என்றும் கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் பிளேக் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விரைவில் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தவுள்ளார். முல்லைத்தீவு உண்ணாப்புலவு பிரதேச வைத்தியசாலைக்கு செவ்வாய்க்கிழமை மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 30 மேற்பட்ட கற்பிணி தாய்மார்கள் சென்றிருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ சேவை வழங்கப்படாமல் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெளிவான பார்வை, பிரகாசமான எதிர்காலம் கட்டம் 2 திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாம் தர மாணவர்களுக்கான விரிவான கண் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 1756 மாணவர்களில் 173 பேருக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க தவறியுள்ள தற்போதைய அரசாங்கம் இலங்கை மக்களை ஏமாற்றி இனவாதத்தை தூண்டி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயல்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. யாழ் மன்னார் வீதியான சங்குப்பட்டி பாலம் தற்பொழுது புனரமைப்பு வேலைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதனால் ஒரு சில தினங்களுக்கு சங்குப்பட்டி பாலத்தூடாக பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் யாழ் மன்னார் போக்குவரத்து சேவைகள் வழமை போன்று இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரும் 11 தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை உட்பட பல்வேறு திட்டங்களை ஆரம்பித்து வைக்கவுள்ளார். வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி வீதத்தை 0.25% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் அரிவாள்வெட்டு தலைதூக்கியிருப்பதாக சட்டம் ஒழுங்கு குறித்து திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருக்கின்றார். கனடாவில் இறப்புக்கான மருத்துவ உதவி மெய்ட் நடைமுறையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட முடிவை வெளியிட அரசாங்கம் தயாராகி வருவதாக நீதித்துறை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் தெரிவித்திருக்கின்றார். அக்டோபர் 5 தேதி இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலில் எரிக் டுஹைம் தலைமையிலான கியூபெக் கன்சர்வேட்டிவ் கட்சி 9 பிறகு முதல் முறையாக தேசிய சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வ கட்சி அந்தஸ்தை பெற்று வரலாற்று சாதனையை பெற்றிருக்கின்றது. அல்பர்டாவின் மாகாண பொது வாக்கெடுப்புக்கான 3000 மேற்பட்ட தபால் வாக்குகள் பிழைகள் காரணமாக செல்லாதவை என கூறி நிராகரிக்கப்பட்டிருப்பதாக அல்பர்டா தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் உள்ள சோச்சி நகருக்கு அருகே 22 இந்தியர்களை ஏற்றிச் சென்ற லைபீரிய கொடி கொண்ட கச்சா எண்ணெய் கப்பல் மீது ஆளில்லா கடற்படை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக அது தீப்பிடித்ததாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2009 ஃபோர்ட் ஹூட் தளத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 13 அமெரிக்க ராணுவ சிப்பாய்கள் கொல்லப்பட்டதற்கும் 32 பேர் காயமடைந்ததற்கும் காரணமான முன்னாள் ராணுவ மேஜர் நிடால் ஹசனுக்கு December 3 துப்பாக்கிச்சூட்டின் மூலமாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. உயர்ந்து வரும் எரிபொருள் விலைகளுக்கு ஈரானுடனான போர் காரணமல்ல என்றும், ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது யுக்ரைன் நடத்தி வரும் தாக்குதல்களே முக்கிய காரணம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஹோமூஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தொடர்ந்தும் செல்வதை உறுதி செய்ய கப்பல் உரிமையாளர்கள் போராடி வருவதனால் அதன் வழியே பயணிக்கும் எண்ணெய் கப்பல்களின் தலைவர்களுக்கு மாதத்துக்கு $100,000 வரையிலும் ஒவ்வொரு பயணத்திற்கும் $50,000 ஊக்கத்தொகையும் வழங்கப்படுவதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து, டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 15 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 13 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. இன்றும் நாளையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை நேர வணக்கத்தில் சீமா தமிழ் எஸ்டியில் உங்களுக்கு நீங்கள் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 10 பாடல்கள் தரப்படும். அந்த 10 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய வாக்களை பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். தொடர்ந்து நீங்கள் என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக இன்றைய சமையல் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தரப்படும். உங்களுக்கு பொருள் வந்து தக்காளி. தக்காளி பற்றியும் நீங்கள் என்ன விதமான சமையல் முறைகள் நீங்கள் செய்யலாம், அந்த தக்காளியில் அதனுடைய ரெசிபிகளுடன் அதனுடைய செய்முறைகளுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-யின் தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இந்தியன் எப்படி நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நலமா இருக்கும். காத்து வாங்கி கொண்டு இருக்கின்றேன். காபி குடிக்க கொண்டு காத்து வாங்கி கொண்டிருக்கிற நல்லா இருக்குது.
1: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: இது பாடல் வந்து உலத்தி அழித்தா படத்திலிருந்து. ஐ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உலத்தி அள்ளி அள்ளி தந்தாலே அந்த பாடல்.
1: அந்த பாடல், ஆமாம், அந்த பாடல் உங்களுக்காக வருகிறது. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: வணக்கம்.
1: நன்றி. மனோ மற்றும் சித்ராவின் குரலே.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: பாடல்
2: தெரிவு ராமனப்புள்ள பாட்டுல
3: முத்தமிழ் முத்தமிழ்
2: எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடு. நல்லது, கேட்டு மகிழுங்கள். நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.

0: நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜன், நான் மதன் கலைக்கின்றேன். உங்களுக்கு இனிய புதன் அதிகாலை வணக்கங்கள்.
2: உங்களுக்கும் காலை நேர வணக்கம். சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். நீங்க நல்லமா இருக்கிறீங்களே?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: அருமையான பொழுது, இன்றைக்கு நல்ல காத்து, நல்ல ஜில்லண்டு அடிச்சுருக்கின்றது, நல்ல கணக்கான குளிராய் நல்ல இதா இருக்கின்றது.
2: ஆமா, அழகான குளிரா இருக்கா?
3: என்ன
2: பாடல் தெரியும்?
3: உலகத்தில் உள்ள அதிசயம் இரண்டு, இரண்டாவிட்டு அந்த பாட்டுக்கு.
2: உன்னிக்கிருஷ்ணன் சுஜாதா அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி நன்றி நன்றி. மிகவும் நன்றி நன்றி.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், ஜெய் கோதாஸ்தான். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நலமா மச்சமா, ஒரு வாக்கிங் முடிஞ்சிருக்கிறோம்.
1: நல்லது.
2: நான் கேட்க போற பாட்டை, இந்த பாட்டை டெலிபோன்ல விடுங்க ப்ளீஸ்.
1: கண்டிப்பா. என்ன பாடல்?
2: நன்றி, வணக்கம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் தாஜ், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கும்.
2: எங்க வேலை இல்லையா?
3: வேலைக்கு இறங்கியாச்சு, கைவேயில.
2: நல்லது, சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
3: மாவீரன் படத்திலிருந்து நீ கொடுத்த திருப்பி கொடுப்போம். அந்த ரஜினி பாடல் கேட்போம்.
2: மலேசியா வாசுதேவன் சித்ராமா பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இளையராஜாவினுடைய இசையமைப்பில் ஒழிக்கும் இந்த நேரம் 9:35.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்.
2: சுகமா இருக்கீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவு?
2: இன்னைக்கு வந்து சித்தா படத்தில் இருந்து உனக்கு தான் இந்த பாடல் கேட்பேன். நேற்றும் இன்றும் என்றும் எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு கேட்போம்.
1: நன்றி, நன்றி. கடந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம். நன்றி.

0: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
1: Everlasting Travels and Tours
0: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
0: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
0: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
1: 416-723-7387.
0: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் பாங்க கேக்குறேன். எப்படி
2: இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சுகமா இருக்கோம்.
2: எப்படி இருக்கு வென்கூவர் காலநிலை?
3: வென்கூவர் ஒரே ஃபோகியா இருக்கு.
2: ஆஹா.
3: ப்ளஸ் 10 ல நிக்கு. இன்னைக்கு சன்ஷைன் மத்தியானம்.
2: நல்லது சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு வந்து மௌனராம் படத்திலிருந்து மன்றம் வந்து சென்றலுக்கு அந்த படகம்.
2: அந்த பாடல் SPB அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி ராஜி.
2: நன்றி.

0: என்ன பிள்ள இந்த முறையும் விட்டுட்டியே?
1: என்னால முடிஞ்ச வரை படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுது இல்ல. போம்மா.
2: உதுக்கு தான் அப்பவே சொன்னான், அங்க போ சொல்லி.
3: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
4: டாலண்டா அகாடமி,
3: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
4: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
3: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்பரோ. 416-396-3344.
5: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜி, காலை வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நல்லா இருக்கேன், நீங்கள்?
5: நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன
6: பாடல்? எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பாடல்?
6: காலை நேர பூங்குயில் கவிதை பாடுது.
5: கவிதை பாடுது. ஆமா, உங்களுடைய பாடல் வரும். நன்றி.
6: நன்றி ராஜி,
5: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். உங்களுக்காக வரும். நன்றி,
6: நன்றி. வணக்கம்.
5: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம், எப்படி? காலை வணக்கம்.
5: காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
7: நலமாக, உற்சாகமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, நல்ல பயிற்சி முடிச்சுக்கிட்டு வீடா போறேன்.
5: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
7: முக்காக்கா முக்காக்கா
5: முக்காலா முக்காப்பலா, அந்த பாடல் காதல் திரைப்படுத்திருந்து உங்களுக்காக வரும். நன்றி.
7: நன்றி, வாய்ப்புக்கு நன்றிமா.
5: நன்றி,
7: தொடர்ந்து சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
5: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம். நான் கலியோபுரம் காய்க்கிறேன் தாங்க ஜி.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா. சும்மா வேலை முடிஞ்சு போட்டு போய்கின்ற படம் ரோஜாவின் ராஜா.
5: ரோஜாவின் ராஜாவில் இருந்து
8: பாட்டு அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன்.
5: ஆமாம், உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
8: வாய்ப்புக்கு நன்றி தாங்க.
5: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ரவி, நான் பிரதீபாக வைக்கிறேன்.
5: எப்படி இருக்கிறீங்க பிரதீபா?
9: நான் சும்மா இருக்கிறேன், நீங்கள்?
5: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. உங்களுக்காக வரும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
9: நன்றி. வணக்கம்.
5: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: இனிய காலை வணக்கம் ரவி, நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நானும் நலமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
5: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
10: எனக்கு இந்த வனமகன் படத்துல இருந்து சிலு சிலு வந்து பூங்காற்று மூங்கலில் மோத அந்த பாடல்.
5: உங்களுடைய பாடலும் பெறும், நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
10: நன்றி. நன்றி. வணக்கம்.
5: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் ரஜி, நான் காசி. நல்லா இருக்கீங்களா?
5: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: நல்லா இருக்கும். நன்றி. நன்றி. நேரம் காணுமா? நேரம்
5: சொல்லுங்களா.
11: எனக்கு ஜனகீகமா படிச்ச கண்ணா வருவாயா தொடங்குது.
5: கண்ணா வருவாய், அந்த பாடலா? உங்களுக்காக வரும். நன்றி.
11: நன்றி. நன்றி.
5: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம். வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கம் ரஜி, கண்ணன் காக்கிறன், எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
12: நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்ல பாடல்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. எனக்கு இன்னைக்கு சாதர் டூல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. அதுக்கு முதல் என்னுடைய நல்ல ஒரு நண்பன் புதுசா வந்த படம் வந்து, படத்துல பேர் வந்து
5: நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட ஜானகி மற்றும் SPB-இன் குரலில்

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
2: நல்ல
1: சுகமாக இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல மகிழ்ச்சியாக, நன்றி. எனக்கு திருநாவட்டில இருந்து எங்க இருந்தா எங்க இருந்த அந்த பாடல்,
1: உங்களுடைய பாடல் வரும். நன்றி, கடந்து சந்திப்போம். ஆமாம், தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நுகேகுடையில் உள்ள வீட்டுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றிருந்தார்கள். இதன்போதே சிராந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகலாகம லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான நிலையில் விசாரணை அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட நேர விசாரணைகளை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு நீதவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட 9 மாத கால சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 41வது பொது பட்டமளிப்பு விழா இன்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையிலான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறுகின்றது. தமிழகத்தில் கோவை உட்பட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை எட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ள நிலையில் தென் தமிழகத்தின் சில பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் நடப்பு அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்தும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட சொத்து உரிமையாளர்களுக்கு 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கின்றார். இந்திய உச்சநீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நீதிபதிகள் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் செயற்பாட்டு நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிட்டு வந்த முன்னாள் கன்சர்வேட்டிவ் சட்டமன்ற உறுப்பினர் கிறிஸ் அலெக்சாண்டர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். முன்னதாக வெளியான கருத்து கணிப்புகளில் போதிய ஆதரவை பெறாத நிலையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தெளிவாக இல்லை என்பதை உணர்ந்தே இந்த முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எந்தவொரு வேட்பாளர்களுக்கும் தான் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கனடா தனது வடக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் உறுதிப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் கனேடிய உயர் ராணுவ அதிகாரி எச்சரித்திருக்கின்றார். கனடாவின் வடக்கு பகுதிகளில் போதிய ராணுவ பிரசன்னம், கண்காணிப்பு வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு இல்லாத நிலை தொடருமானால் அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பை அமெரிக்கா முன்னெடுக்க வேண்டிய சூழல் உருவாகக்கூடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோ மாகாண அரசு தனியார் கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான ஒசாப் மாணவர் நிதியுதவி கொடுப்பனவுகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. கனடாவில் அண்மையில் அமலுக்கு வந்த C-12 சட்டத்தின் கீழ் கனடாவுக்குள் நுழைந்து 1 வருடத்துக்கு பின்னர் அகதி பாதுகாப்பை கோருபவர்களின் விண்ணப்பங்கள் குடிவரவு மற்றும் அகதிகள் வாரியத்துக்கு அனுப்பப்படாமல் நிராகரிக்கப்படும் புதிய விதிமுறை நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல் இடம்பெற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அன்றைய தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டதோடு 251 பேர் பணைய கைதிகளாக காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் இஸ்ரேலின் வரலாற்றில் மிக மோசமான உயிரிழப்பை ஏற்படுத்திய நாடாக பதிவாகியுள்ளது. யெமனில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலைமையை கருத்தில் கொண்டு யெமன் மற்றும் ஜிபூட்டிக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர உதவியை வழங்க ஜப்பான் தீர்மானித்துள்ளது. தனது வலுவான ராணுவத்திறன் மூலம் மத்திய கிழக்கில் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்காவினால் முடியும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதில் அமெரிக்காவின் நிலைப்பாடு தொடரும் என தெரிவித்திருக்கின்ற அவர், அமெரிக்க படைகளை மத்திய கிழக்கில் இருந்து வெளியேற்றும் நோக்கில் ஈரான் செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 14 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும், நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தொடர்ந்து பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு பத்து பாடல்கள் தரப்படும். அந்த பத்து பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4616442222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு பத்து பாடல்களும் தரப்படும். ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கம் ஐயா விரும்பி கேட்ட காதலன் திரைப்படத்திலிருந்து ரகுமானனுடைய இசையமைப்பில் மெனோ மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: சீமட்டமல் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 10 பாடல்கள். முதலாவது அருள் திரைப்படத்திலிருந்து ஒட்டியானம் செய்தி தர வாரவா என்ற பாடல். இரண்டாவது அருள்வான் திரைப்படத்திலிருந்து என் கண்ணே வண்ண பூவி என்ற பாடல். மூன்றாவது காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இது சங்கீத திருநாளோ என்ற பாடல். நான்காவது வாளி திரைப்படத்திலிருந்து ஏப்ரல் மாதத்தில் என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது உளவாளி திரைப்படத்திலிருந்து நெஞ்சே படபட என்ற பாடல். மற்றும் ஆறாவது ராவணன் திரைப்படத்திலிருந்து உசிரே போகுது உசிரே போகுது என்ற பாடல். ஏழாவது கலாப காதலன் திரைப்படத்திலிருந்து செல்லுமே இது இரவா பகலா என்ற பாடல். எட்டாவது வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை என்ற பாடல். ஒன்பதாவது வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம் என்ற பாடல். பத்தாவது கோவில் திரைப்படத்திலிருந்து சிலு சிலு சிலுவென என்ற பாடல். இந்த 10 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222. இந்த 10 பாடல்களை மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். முதலாவது அருள் திரைப்படத்திலிருந்து ஒட்டியானம் செய்தி தர வரவா என்ற பாடல். இரண்டாவது அருள்வான் திரைப்படத்திலிருந்து என் கண்ணே வண்ண பூவி என்ற பாடல். மூன்றாவது காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இது சங்கீத திருநாளோ என்ற பாடல். நான்காவது வாளி திரைப்படத்திலிருந்து ஏப்ரல் மாதத்தில் என்ற பாடல். ஐந்தாவது உளவாளி திரைப்படத்திலிருந்து நெஞ்சே படபட என்ற பாடல். ஆறாவது ராவணன் திரைப்படத்திலிருந்து உசிரே போகுது உசிரே போகுது என்ற பாடல். ஏழாவது கலாப காதலன் திரைப்படத்திலிருந்து செல்லமே இது இரவா பகலா என்ற பாடல். எட்டாவது வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை என்ற பாடல். ஒன்பதாவது வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம் என்ற பாடல். பத்தாவது கோவில் திரைப்படத்திலிருந்து சிலு சிலு சிலுவென்ற பாடல். இந்த 10 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222. அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து தேவா, சபீஷ் மற்றும் குமாரின் குரலில்.
2: தொடடு நோதுரா
3: வண்டம்பா.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஓ வணக்கம், எல்லாம் நல்ல பாடல்கள். எனக்கு 8-1-3-6-8-1-3-6-4-9-7
2: 9-7 நல்லது. நன்றி.
3: வணக்கம், நாளை சந்திப்போம்.
2: நன்றி. ஆப்பிள் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயி.
2: வணக்கம், சொல்லுங்க.
4: 1-2-6-7-10
2: நல்லது. நன்றி.
4: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம், நான் மதி.
2: வணக்கம் மதி, சொல்லுங்கள்.
5: 8-3-9
2: 6-4-1 நல்லது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்கள்.
6: வணக்கம். எனக்கு 1-8-3-4 அப்படி எழுத மெட்ரிக் போடுவோம்.
2: நல்லது. நன்றி.
6: நன்றி ஆஜி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம் குயின்சன்.
2: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க?
7: நல்லமா இருக்கிறோம். நீங்க?
2: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
7: 3-1-4-9-8-6
2: நல்லது. நன்றி.
7: நன்றி. வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
8: காலை வணக்கம். நான் என்ன ஸ்தலம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நாங்களும் 30 ஃப்ரெஷ் ஆகிட்டு லீவ் விட்ட விட்டு லீவ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழுவி ஆல்மோஸ்ட் எடுக்கிற வழியாக இருக்கிறோம். போட்டேன். எனக்கு 8-9-10-3-1-7
2: 7 நல்லது. நன்றி.
8: நன்றி. நன்றி. நன்றி. நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
9: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
9: 8-9-1-2
2: நல்லது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
10: வணக்கம்,
2: வணக்கம், சொல்லுங்கள்.
10: எனக்கு
2: 9-10-8-8-2-5
10: நன்றி.
2: நல்லது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
11: காலை வணக்கம். நல்லா
2: இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: நாங்களும் நல்லமாக இருக்கோம். அந்த முதல் பாடல் ஒட்டி ஆனால் செஞ்சுதான் மாறி அந்த பாடல் தானே?
2: ஆமா ஆமா
11: அந்த பாட. அப்ப ஓகே. 1-3-8-9-10 மிச்சம் லைன்ல போடுங்க.
2: நல்லது. நன்றி.
11: நன்றி.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
12: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறேன் தங்கஜி.
2: வணக்கம், சொல்லுங்கள்.
12: 1-3-7-9-10
2: 9-10 நல்லது. நன்றி.
12: வாய்ப்புக்கு நன்றி. தாங்க
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
13: வணக்கம் ராஜி.
2: வணக்கம், சொல்லுங்கள்.
13: இது சங்கீதத்தின் ஆனால் ஒரு பாட்டு ஆனால்.
2: ஆமாம், நீங்க சொல்லுங்க. இப்ப 3
13: இல்ல ஆனால் ஒரு பாட்டு
2: ஆனாவில் நான் ஒரு பாடல் சொன்னீனா அருள்வான் திரைப்படம். திரைப்படம் தான் அருள்வான்
13: சொல்ற பாடு. இது சங்கீத திருநாளா? ஆனால் ஒரு பாட்டு
2: ஆனாவில் நான் ஒரு பாடலும் சொல்லவில்லை.
13: அழைப்பில்
2: இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
14: வணக்கம், நான் பிரசோதமே கேட்கிறேன். 1-1-8-3-9-10-4-3-2-5
2: நல்லது. நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4664 4262 2. முதலாவது அருள் திரைப்படத்திலிருந்து ஒட்டியானம் செய்து தர வரவாண்ட பாடல். இரண்டாவது அருள்வான் திரைப்படத்திலிருந்து என் கண்ணே வண்ண பூவி என்ற பாடல். மூன்றாவது காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இது சங்கீத திருநாள் என்ற பாடல். நான்காவது வாளி திரைப்படத்திலிருந்து ஏப்ரல் மாதத்தில் என்ற பாடல். ஐந்தாவது உளவாளி திரைப்படத்திலிருந்து நெஞ்சி படபட என்ற பாடல். ஆறாவது ராவணன் திரைப்படத்திலிருந்து உசிரே போகுது உசிரே போகுது என்ற பாடல். ஏழாவது கலாப காதலன் திரைப்படத்திலிருந்து செல்லமே இது இரவா பகலா என்ற பாடல். எட்டாவது வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை என்ற பாடல். ஒன்பதாவது வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து இன்றைக்கு இணைந்த ஆனந்தம் என்ற பாடல். பத்தாவது கோவில் திரைப்படத்திலிருந்து சிலு சிலு சிலுவென என்ற பாடல். இந்த 10 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். முன்னும் கண்ணன் என்ன இனிமையான பாடல்கள் எடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து 8 9 8 9 1 3 4 6 10 6 10.
2: நல்லது. நன்றி
4: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ராஜி. நீங்க முதல் அடி கேட்க பாட்டு என்னன்னு கேட்டு அங்க ரேடியோ கேட்டு
2: சொல்லுங்க.
9: 1 3 6 8 9 10.
2: நல்லது. நன்றி
9: நன்றி வணக்கம்.
2: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட ரோஜாவின் ராஜா திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் சுசீலாவின் குரலில்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் பாஜி.
2: வணக்கம். முல்லை சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க.
3: எனக்கு வந்து ஒன்று ஆறு எட்டு ஒன்பது பத்து மிச்சத்தை போட்டு.
2: நல்லது, நன்றி. நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4-6-6-4-4-2-2-2. முதலாவது அருள் திரைப்படத்திலிருந்து ஒட்டியானம் செய்தி தர வரவான்ற பாடல். இரண்டாவது அருள்வான் திரைப்படத்திலிருந்து என் கண்ணே வண்ணப்பூவி என்ற பாடல். மூன்றாவது காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இது சங்கீத திருநாளோ என்ற பாடல். நான்காவது வாளி திரைப்படத்திலிருந்து ஏப்ரல் மாதத்தில் என்ற பாடல். ஐந்தாவது உளவாளி திரைப்படத்திலிருந்து நெஞ்சே படப்பட என்ற பாடல். ஆறாவது ராவணன் திரைப்படத்திலிருந்து உசிரே போகுது உசிரே போகுது என்ற பாடல். ஏழாவது கலாப காதலன் திரைப்படத்திலிருந்து செல்லமே இது இரவா பகலா என்ற பாடல். எட்டாவது வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெயரிடும் மாமலை என்ற பாடல். ஒன்பதாவது வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து இன்றைக்கு ஏனிந்த ஆனந்தம் என்ற பாடல். பத்தாவது கோவில் திரைப்படத்திலிருந்து சிலு சிலு சிலுவென என்ற பாடல். இந்த 10 பாடல்களை நீங்கள் 11 மணிக்குள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் பிரதீபா அவர்கள் விரும்பி கேட்ட பாட்ஷா திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் சித்ராவின் குரலில்.

0: காரைப்பள்ளி இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரஜி, நான் ஜெயந்தி யூஎஸ்ல இருந்து பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லாவே இருக்கேன். நானு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து இன்னைக்கு நீங்க எனக்காக இது பண்ணிருக்கீங்க. நீங்க 9வது பாடல்
0: நன்றி. நீங்கள் மலைக்கலாம். மலைக்க முடிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2.

0: இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தாரணி, கலைக்கிறேன். எப்படி இருக்கீங்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: இன்னைக்கு என்ன தெரிவு உங்களுடைய?
1: எனக்கு வந்து 8 9 6 3 5 4 5 4 மற்றும் 1. ஒரு சின்ன சஜஷன் ஒன்று
0: சொல்லுங்க.
1: நீங்க ஏன் பேஸ்புக்ல போடுறீங்க?
0: ஆமாம், நாங்கள் ஃபேஸ்புக்கில் போடுவோம்.
1: கொஞ்சம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸி. இது நீங்க சொல்லே கூட அவதி அவதியா அந்த இதுன்ற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் அப்புறம் போய் பார்த்து வடிவாச்சு யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு சஜஷன், அப்ப நீங்க பார்க்கலாம்.
0: வருங்காலங்களில் பார்க்கலாம்.
1: நன்றி.
0: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4 1 6 6 4 4 6 2 2 2. முதலாவது அருள் திரைப்படத்திலிருந்து ஒட்டியானம் செய்தி தர வரவா. இரண்டாவது அருள்வான் திரைப்படத்திலிருந்து என் கண்ணே வண்ண பூவே. மூன்றாவது காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இது சங்கீத திருநாளோ. நான்காவது வாளி திரைப்படத்திலிருந்து ஏப்ரல் மாதத்தில் என்ற பாடல். ஐந்தாவது உளவாளி திரைப்படத்திலிருந்து நெஞ்சே பட பட என்ற பாடல். ஆறாவது ராவணன் திரைப்படத்திலிருந்து உசிரே போகுது உசிரே போகுது என்ற பாடல். ஏழாவது கலாப காதலன் திரைப்படத்திலிருந்து செல்லமே இது இரவா பகலா என்ற பாடல். எட்டாவது வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திடம் மாமலை என்ற பாடல். ஒன்பதாவது வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம் என்ற பாடல். பத்தாவது கோவில் திரைப்படத்திலிருந்து சிலு சிலு சிலுவென என்ற பாடல். இந்த 10 பாடல்களை நீங்கள் 11 மணிக்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4 1 6 6 4 4 6 2 2 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் சத்யா அவர்கள் விரும்பி கேட்ட வனமகன் திரைப்படத்திலிருந்து மதன் காக்கியினுடைய வரிகளில் விஜய் ஜெயசுதாசினுடைய குரல்.

பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திரு சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் பிரஞ்சி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கேன்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் நன்றி பிரஞ்சி. எனக்கு 6, 8, 9, 10 அதுக்கப்புறம் 2, 3 எல்லாத்துக்குமே போட்டுடுங்க. அதுக்கப்புறம்
1: நல்லது. நன்றி.
2: சரி, நன்றி.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222. உங்களுக்கு திரைப்படம் 10 பாடல்கள். முதலாவது அருள் திரைப்படத்தில் இருந்து ஒட்டியானம் செய்தி தர வரவா, இரண்டாவது அருள்வான் திரைப்படத்தில் இருந்து என் கண்ணே வண்ணப்பூவே, மூன்றாவது காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் இருந்து இது சங்கீத திருநாளோ, நான்காவது வாளி திரைப்படத்தில் இருந்து ஏப்ரல் மாதத்தில், ஐந்தாவது உளவாளி திரைப்படத்தில் இருந்து நெஞ்சி படபட, மற்றும் 6வது ராவணன் திரைப்படத்தில் இருந்து உசிரே போகுது உசிரே போகுது, 7வது கலாப காதலன் திரைப்படத்தில் இருந்து செல்லமே இது இரவா பகலா, 8வது வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, 9வது வைத்தியக்கு காத்திருந்தாள் திரைப்படத்தில் இருந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ, 10வது கோவில் திரைப்படத்தில் இருந்து சிலு சிலு சிலு வேணுன்ற பாடல். இந்த 10 பாடல்களை நீங்கள் 11 மணிக்குள் நீங்கள் தரை வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசி அவர்கள் விரும்பி கேட்ட உமாராமணனின் குரலில்.

0: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள ஏசட் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ், சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547, 647-574-3547.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 10 பாடல்கள். முதலாவது அருள் திரைப்படத்திலிருந்து ஒட்டியானம் செய்தி தர வரவா. இரண்டாவது அருள்வான் திரைப்படத்திலிருந்து என் கண்ணே வண்ணப்பூவி என்ற பாடல். மூன்றாவது காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இது சங்கீத திருநாள் என்ற பாடல். நான்காவது வாளி திரைப்படத்திலிருந்து ஏப்ரல் மாதத்தில் என்ற பாடல். ஐந்தாவது உளவாளி திரைப்படத்திலிருந்து நெஞ்சே படபட என்ற பாடல். ஆறாவது ராவணன் திரைப்படத்திலிருந்து உசிரே போகுது உசிரே போகுது என்ற பாடல். ஏழாவது கலாப காதலன் திரைப்படத்திலிருந்து செல்லமை இது இரவா பகலா என்ற பாடல். எட்டாவது பாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திட மாமலை என்ற பாடல். ஒன்பதாவது வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம் என்ற பாடல். பத்தாவது கோவில் திரைப்படத்திலிருந்து சிலு சிலு சிலுவென என்ற பாடல். இந்த 10 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய வாக்களை பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6464-2222. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட சர்தார் 2 திரைப்படத்திலிருந்து வாகிசன் ராசியா மற்றும் முகேஷின் குரலில். அழைப்பில் இருக்கும் நேயரை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். கடைசி பஸ்ல வந்துட்டோம் கூட.
2: பரவாயில்ல. சந்திரன் கதைக்கிறீங்க.
3: நல்லது,
2: சொல்லுங்க.
3: ஓகே, 2, 3, 5, 6, 8, 9
2: ஒன்று மற்றும் 7. நல்லது, நன்றி.
3: நன்றி.
2: நீங்களும் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6464-2222.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD
2: CMRின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
5: டம்ளரிச் தாக்குதல் தொடர்பில் டம்ளரிச் கொலையாளியுடன் அமெரிக்க சந்தேக நபர் ஒருவர் சதித்திட்டம் தீட்டினார் என்று FBI தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் கொலை சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஜேம்ஸ் பிரையண்ட், ஜெஸி வேன் ரூட்செலார் தனது குடும்பத்தின் துப்பாக்கி பெட்டகத்திலிருந்து துப்பாக்கிகளையும் வெடிமருந்துகளையும் திருடி அவற்றை தனது அறையில் மறைத்து வைத்ததாக அதிகாரிகளிடம் கூறியதாக அமெரிக்க புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் 18 வயதான வேன் ரூட்செலார் தனக்காக வெடிமருந்துகளை வாங்குமாறு மற்றொரு நபரை சம்மதிக்க வைத்ததாக பிரையண்டிடம் கூறியதாகவும் அது குறிப்பிடுகின்றது. வேன் ரூட்செலார் பிப்ரவரி 10 தனது தாயார் மற்றும் சகோதரரை அவர்களது வீட்டிலும் டம்ளரிச் மேல்நிலை பாடசாலையில் 5 மாணவர்கள் மற்றும் ஒரு கல்வி உதவியாளர் உட்பட 8 பேரையும் கொன்றுவிட்டு பின்னர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 7 இன்றைய தினத்தில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 3 பிறகு யூத எதிர்ப்பு அதிகரித்திருப்பதனால் கனடா முழுவதிலும் உள்ள யூத சமூகங்களின் வாழ்க்கை வியத்தகு முறையில் மாறிவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். கனடாவின் மக்கள் தொகையில் 1% குறைவாக அவர்கள் இருந்தபோதிலும் 2023 முதல் வெறுப்பு குற்றங்களில் யூத சமூகங்களே மிகவும் அடிக்கடி குறிவைக்கப்படும் குழுவாக இருந்து வருவதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஜூன் மாதம் தனது ஆலயம் தீக்குண்டு வீசி தாக்கப்பட்ட மொன்ட்ரியல் ரபி லீசா கரோஷ் என்பவர் கனடாவில் உள்ள யூதர்களுக்கு இந்த ஆண்டு விழா 3 அச்சத்தை குறிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து மிதந்து வந்து ஒரு கடலோரத் தீவில் கரையொதுங்கிய ஒரு பெரிய மிதவையை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக வடமேற்கு அயர்லாந்தில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேயோ மாவட்ட கவுன்சிலின் செய்திக்குறிப்பின்படி சுமார் 3.5 எடையுள்ள அந்த மிதவை அச்சில் தீவில் கரையொதுங்கியிருக்கின்றது. இந்த மிதவை மிதந்து சென்று கப்பல்களுக்கோ அல்லது கடலோர உட்கட்டமைப்புகளோ ஆபத்தாக மாறுவதை தடுப்பதற்காக கவுன்சில் அதை மீட்க முயன்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல தலைமுறைகளாக இடம்பெற்ற குடியேற்றங்கள் மூலம் மேயோ மாவட்டத்திற்கும் கனடாவுக்கும் உள்ள தொடர்பை இந்த கண்டுபிடிப்பு ஒரு நினைவூட்டலாக இருப்பதாக கவுன்சில் மேலும் தெரிவித்திருக்கின்றது. பிரான்ஸ் முழுவதிலும் பாடசாலைகளில் சிறந்த கல்வி வசதிகள், ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல் மற்றும் பாடசாலை கட்டடங்களை மேம்படுத்துதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர்கள் நடத்தி வருகின்ற போராட்டம் தற்பொழுது தீவிரமடைந்து நாடு தழுவிய இயக்கமாக உருவெடுத்திருக்கின்றது. நேற்று நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டங்களில் நாடு முழுவதிலும் 250,000 மேற்பட்டோர் பங்கேற்றதாக அரச அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போராட்டங்களின் போது சில இடங்களில் வன்முறைகள் வெடித்ததை அடுத்து போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினார்கள். இதுவரை இந்த போராட்டத்தில் 215 மேற்பட்ட மாணவர்களும் 700 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் காயமடைந்திருக்கின்றனர். போராட்டம் தொடங்கியது முதல் இதுவரையில் 6,100 அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் சிறுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் சோச்சி துறைமுகத்திற்கு அருகாமையிலுள்ள கடல் பகுதியில் நங்கூரமிட்டிருந்த எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றில் திடீரென பாரிய தீ ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கப்பலில் இருந்து வெளிவந்திருக்கின்ற அடர்ந்த புகையானது கடற்கரையின் தொலைதூர பகுதிகளிலும் தெளிவாக புலப்படுவதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். ஆரம்பகட்ட தகவலின் அடிப்படையில் கப்பலில் இருந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவம் கசிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக கப்பலை சுற்றியுள்ள கடல் மேற்பரப்பிலும் தீ பரவியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தினால் உயிர்ச்சேதங்களோ அல்லது எவருக்கும் காயங்களோ ஏற்பட்டதா என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. அத்துடன் தீ விபத்துக்கான முதன்மை காரணமும் இதுவரை அதிகார பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. மேற்கு ஆசியாவில் பல மாதங்கள் பணியாற்றிய 2 முக்கிய அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் திட்டமிடப்பட்ட துறைமுக வருகைகள் மற்றும் குழுவினரின் ஓய்வுக்காக அந்த பகுதியை விட்டு தாய்லாந்துக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அணுசக்தியினால் இயங்கும் விமானம் தாங்கி கப்பலான USS ஜோர்ஜ் W. புஷ் மற்றும் ஏவுகணை தகர்ப்பு கப்பலான USS டெல்பர்ட் டி பிளாக் ஆகியவை அந்த பகுதியில் தங்களது நீண்டகால பணிகளை நிறைவு செய்த பின்னர் புக்கெட் துறைமுகத்தில் நங்கூரம் இடப்பட்டிருக்கின்றன. இந்த கப்பல் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு தனது பெரும்பாலான நேரத்தை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதில் செலவிட்டிருக்கின்றது. அதேபோன்று USS டெல்பர்ட் டி பிளாக் கப்பல் ஜனவரி மாதம் முதல் அமெரிக்காவின் 5வது கடற்படை பொறுப்பு பகுதியில் இயங்கி வந்திருக்கின்றது. இந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தகர்ப்பு கப்பல் செங்கடல் மற்றும் அராபிய கடல் உட்பட்ட முக்கிய நீர்வழிகளில் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதிகரித்து வரும் கடல்சார் பாதுகாப்பு கவலைகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் நிறைவு வந்த ஒரு பகுதியில் பல மாதங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்ற செயல்பாடுகளுக்கு பிறகு இந்த 2 கப்பல்களும் மேற்காசியாவிலிருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட தடகள விளையாட்டுப் போட்டி நேற்றைய தினம் மாவட்ட பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. சமூக சேவைகள் திணைக்களமும் மன்னார் மாவட்ட செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த விளையாட்டு நிகழ்வில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். அர்ஜென்டினா அணிக்காக தனது இறுதி சர்வதேச போட்டிகளில் களமிறங்கிய லியோனல் மெஸ்ஸி 1 கோல் மற்றும் 2 கோல் உதவிகளோடு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சர்வதேச கால்பந்தாட்ட போட்டியில் இருந்து உணர்வுபூர்வமாக விடைபெற்றிருக்கின்றார். பெனினுக்கு எதிராக புவனஸ் அயர்ஸில் இடம்பெற்ற நட்புறவு ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 14 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய அதிகுறைந்த வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும் நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும் சனிக்கிழமை 20 பாகையிலும் ஞாயிற்றுக்கிழமை 19 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. வலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: உலகெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் HD-யின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களித்த இது என் செல்வகுமார், மதி, பவான், குயின்சென், என்எஸ் தவம், சிவலிங்கம் ஐயா, காசி, சுதா, கலியுக வரதன், தவம், புருஷோத்தமன், கண்ணன், குகதாஸ், முல்லை சிங்கம், ஜெயந்தி, தாரணி, பிரேமா மற்றும் சந்திரன் அவர்களுக்கு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுடைய வெற்றி பாடல்கள் ஒளிபரப்பப்படும். ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட தெனாவட்டு திரைப்படத்திலிருந்து ஹர்ஷ் ராகவேந்திராவின் குரலில்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சினம்.
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155. இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: சிஎம்எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களித்த நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் பத்தாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அருள்வான் திரைப்படத்தில் இருந்து ஜிவியினுடைய இசையமைப்பில் இந்த திரைப்படம் 2026 ஆண்டு வந்த திரைப்படம். கபில் கபிலனின் குரலில்

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: சிஎம்ஆர் தமிழ் HDயின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்குகள் அடிப்படையில் 9வது இடத்தை பிடித்த திரைப்படமான பாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஹர்ஷ் ஜெயராஜினுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் தேவன் பிரசன்னாவின் குரலில்

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்தகப்பத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 8வது இடத்தை பிடித்த திரைப்படமான உளவாளி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் மனோவின் குரல்.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: அக்டோபர் மாதம் 7 இன்றைய நாள் வந்து வரலாற்றில் 1571 பேட்டில் ஆஃப் லெபாண்டோ என்று சொல்லப்படுகின்ற லெபாண்டோ போர் வந்து நடைபெற்ற நாளும் இன்றைய நாள். இப்போரில் வந்து உதுமானிய பேரரசின் கடற்படை வந்து முதன் முறையாக தோல்வியை சந்தித்த நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் 1737 இந்தியாவின் கொல்கத்தாவில் ஏற்பட்ட கோர புயல் காரணமாக சுமார் 300,000 பேர் உயிரிழந்த நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் 1949 ஜெர்மன் ஜனநாயக குடியரசு அதாவது ஈஸ்ட் ஜெர்மனி வந்து உருவான நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இன்றைய நாள் 1952 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினினுடைய பிறந்த தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது. அதே போல் ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்க படைகளின் தாக்குதல் முதன் முதலில் தொடங்கிய நாளும் 2001 இதே நாளில் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 7 இடத்தை பிடித்த திரைப்படமான கலாப காதலன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சுனிதா சாரதியின் குரலில்

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் கான்ஃபிடன்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 6
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 6வது இடத்தை பிடித்த திரைப்படமான வாலி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரணியின் குரலில்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: இன்றைய தகவல் அடிப்படையில் வந்து இன்று வந்து இந்திய விமானியான சிமித் மாச்சாவை கௌரவிக்கும் வகையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கேளவையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த வாரம் விமானி ஒருவர் விமானத்தை கடத்தி தரையில் மோத முயன்றபோது துணிச்சலுடன் செயற்பட்ட இந்திய விமானி கேப்டன் சிமித் மச்சாவுக்கு அமெரிக்கா வந்து கௌரவம் ஒன்றை வழங்கியுள்ளது. கேப்டன் சிமித்தை கௌரவிக்கும் வகையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கேளவை இருகட்சி தீர்மானம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த தீர்மானம் தனது விமானத்தில் இருந்த ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பதில் காட்டிய அசாதாரணமான தைரியத்திற்காக கேப்டன் சிமித்தை குறிப்பாக பாராட்டுகின்றது. அத்துடன் விமானத்தை பத்திரமாக தரையிறக்க உதவிய பணியில் இல்லாத விமானிகள், விமான பணியாளர்கள் மற்றும் பயணிகளையும் பாராட்டுவதாக அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேப்டன் சிமித் மச்சா மற்றும் காயமடைந்த அனைவரும் முழுமையாக குணமடைய வேண்டுமென்றும் தனது விருப்பத்தையும் அந்த தீர்மானம் வெளிப்படுத்தியுள்ளது. விமானத்தின் விமானிகள் அறைக்குள் சக விமானியால் கேப்டன் சிமித் மச்சார் கழுத்தின் மற்றும் கைகளில் மிக கொடூரமாக குத்தப்பட்டார். பலத்த காயமடைந்த நிலையில் அவர் மன வலிமையுடன் போராடி விமானிகள் அறையின் கதவை திறந்து உதவி கோர விமான பணியாளர்களும் பயணிகளும் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியவரை மடக்கி பிடித்தனர். அதன் காரணமாக விமானத்தில் இருந்த 4 அமெரிக்கர்கள் மற்றும் 27 குழந்தைகள் உட்பட மொத்தம் 174 பயணிகள் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டன. இந்த நிலையில் அமெரிக்காவின் தீர்மானம் கேப்டன் சிமித் மச்சாரை கௌரவித்துள்ள அதே நேரத்தில் விமானம் மீதான தாக்குதலை ஒரு பயங்கரவாத செயல் மற்றும் சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்தின் பாதுகாப்பு மீதான தாக்குதல் என்றும் கண்டித்துள்ளது. இந்த சம்பவத்துக்கு ஒரு பயங்கரவாத செயல் என கண்டித்துள்ளதுடன் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இது குறித்து முழுமையாக விசாரணை நடத்தவும் அழைப்பு விடுத்துள்ளது அந்த தீர்மானம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 5வது இடத்தை பிடித்த திரைப்படமான கோவில் திரைப்படத்திலிருந்து தீப்புவின் குரலில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற lotusfuneralandcremation.com.
1: மனிதர்கள் பலரும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கத்தான் வேண்டுமென ஆசைப்படுவார்கள். அது ஒரு இயல்பு தான். சிலர் அதுக்கு எவ்வளவு பணத்தையும் செலவு செய்யவும் தயாராக இருப்பார்கள். ஆனால் உண்மையில் என்னவென்றால், ஆரோக்கியமான பழங்களை உருவாக்குவதற்கு எப்போதும் சிக்கலான நடைமுறைகளோ அல்லது விலை உயர்ந்த உணவுகளோ தேவையில்லை. எளிமையான சில பழங்களை தொடர்ச்சியாக பின்பற்றினாலே அது நல்லது. அந்த வகையில் வந்து தினமும் நீங்கள் காலையில் வரும் வயிற்றில் 2 பேரீச்சம்பழங்களை சாப்பிடுவது உடலுக்கு பல்வேறு வகைகளில் நன்மை தரக்கூடிய எளிய பழங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. இந்த பழங்களை பின்பற்றுவதால் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான நன்மைகள் என்னவென்றால், உடலில் நடக்கும் அற்புதமான மாற்றங்கள் பற்றி நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் பேரீச்சம்பழத்தில் நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், இயற்கையான சர்க்கரைகள் மற்றும் ஆன்டிஆக்சைட்டுகள் நிறைந்துள்ளன. இவை செரிமானத்தை மேம்படுத்தவும் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் வழங்குகின்றது. பேரீச்சம்பழத்தில் உள்ள இயற்கையான சர்க்கரைகள் உடலுக்கு விரைவான ஆற்றலை வழங்குகின்றன. அந்த வகையில் உள்ள நார்ச்சத்துகள் காரணமாக இந்த ஆற்றல் சீராக கிடைக்க உதவுவதால் காலையில் சுறுசுறுப்பாக இருக்க துணை புரிகின்றது. இது வந்து பசியை கட்டுப்படுத்தவும் உதவி செய்கின்றது. செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றையும் இந்த பேரீச்சம்பழம் உங்களுக்கு உதவி செய்கின்றது. ஆகவே நீங்கள் எல்லோரும் காலையில் 2 பேரீச்சம்பழங்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது. அடுத்து உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கும் 4வது பாடல், ராவணன் திரைப்படத்திலிருந்து ரகுமானனுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் கார்த்திக் மற்றும் முகமது இஃப்ரானின் குரலில்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தொடர்ந்து நீங்கள் இன்றைய சமையலில் உங்களுக்கு தரப்படுகின்ற தலைப்பு வந்து தக்காளி. தக்காளி பற்றி நீங்கள் தக்காளியை வைத்து நீங்கள் எந்த விதமான சமையல் முறைகள் செய்வீர்கள், அந்த செய்முறைகளுடன் உங்களுடைய தக்காளி வைத்து நீங்கள் செய்யும் சமையல் முறைகளை நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6642-222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இன்றைய சமையல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நலமா இருக்கின்றேன். நல்ல இது தக்காளி பழம் நல்ல இது நிறைய தொழிலாம். தக்காளி பழம் பச்சையாகவே சாப்பிடலாம், அல்லது சீனியோட தொட்டு சின்ன நல்லா இருக்கும். ஆனா இது தக்காளி பழமும் ஹலோபீனஸும் சோப் பண்ணி ஆனியனும் இதழிட்டு கொஞ்சம் ஹாட் சாஸும் விட்டுட்டு செய்தால் அதுக்கு பேர் வந்து எங்கட கிட்டம்தான் எங்கட தக்காளி பழ சாம்பல் மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து கொஞ்சம் முறைப்பா இருக்கு, நச்சோஸுக்கு பாவிக்கிறேன். இதுக்கு பேர் பீகோ டிகாலோன்றது. அது சாப்பிட்டு சும்மா நாங்க மீன் குழம்பு அதுகளோடய சாப்பிடலாம், அப்படி சேர்ந்து சாப்பிட நல்லா இருக்கும். ஆனா சூப்புக்கு நல்லா இருக்கும் தக்காளி பழம். என்ன மாதிரி என்றால் கோவா வைக்கிறது, கோவாவும் தண்ணீரை போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்டும் போட்டுட்டு உருளைக்கிழங்கு விரும்பினா கொஞ்சம் நீங்க ரைஸ் போடலாம், அதோட கொஞ்சம் இறைச்சியும் போடலாம். விரும்பினா மச்சம் சாப்பிடுறத பீஃப் போடலாம், இல்லாட்டி சிக்கன் போடலாம். கொள்ளலாம் போட்டது பீட்ரூட் போடணும்.
1: பீட்ரூட் போட்டா அந்த கலர் மாறிவிடும்.
2: ஆனா அப்படி ஏத்தான் அதை சொல்ல, பீட்ரூட்டை போட்டா அதுல ஒரு ஊதா கலர் வரும். மேல தக்காளி பழத்தை சோப் பண்ணி மேலே அந்த நீங்க எல்லாம் குக்கிங் முடிய போட்டீங்கன்னா அது அந்த முஷி ஆகாது, அப்ப கிரன்ச்சியா இருக்கும், கடிக்கைக்குள்ள கிரன்ச்சியா இருக்கும். இது வந்து நீங்க பீட்ரூட்டும் தக்காளி பழம் போடுறதுக்குள்ள ஸ்வீட் அண்ட் சவர்ல வரும் இந்த சூப். அதை நீங்க பிளேட்ல அந்த ரைஸ் எல்லாம் விழுந்தீங்கன்னா நிறைய கலர்களோட அந்த மேல நல்லா இருக்கும், வடிவா இருக்கும். விழுந்தினா மேல கொஞ்சம் சவக்கிரீமோ தயிரும் போட்டு நீங்க சாப்பிடலாம். கிட்ட முட்டும் ஒரு ஃபுல் மீலா இருக்கும் அது. நல்ல வடிவா இருக்கும்.
3: தொடர்ந்து
1: வரும் பாடல்கள், தொடர்ந்து வரும் ஒரு மூன்று பாடல்கள் வர இருக்கிறது.
3: நான் சொல்ல போற சிம்பிள் மெதட்
1: சொல்லுங்க.
3: தக்காளி சட்னி
1: சட்னி.
3: ஆனா இது வந்து சப்பாத்தி வெஜிடபிள் குருமா சின்ன மசாலா இல்ல கடல கறியோட தான் இதையும் செய்து வச்சால் சப்பாத்தி ரெண்டு சாப்பிட்ற இடத்த மூன்று சாப்பிடுவார்கள். இது வந்து தேவையான பொருட்கள் வந்து பிளம் டொமேட்டோ, அந்த கோவை தக்காளி.
1: என்ன தக்காளி?
3: கோவை தக்காளி, அந்த பிளம் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க, பிளம் டொமேட்டோ. எல்லாமே நான் புளி பூச்சி வைக்கும் அந்த தக்காளி ஒரு மூன்று, ஒரு பாதி வெங்காயம், மற்றது ஒரு பச்சை மிளகாய் போடலாம். தாய்ச்சிடி இருந்தாலும் ஒன்று அவ்வளோ அதிகம் உரைப்பு கூடாது, சிறிதளவு உப்பு. தக்காளியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வெங்காயத்தையும் வெட்டிட்டு நீங்கள் பச்சை மிளகாய் இரண்டாப்பிலேருந்து போட்டாலும் சரி, மற்றது சிறிதளவு உப்பு. இப்ப நீங்க ஃப்ரைங் பேன்ல சிறிதளவு நல்லெண்ணெய் எண்ணெய் விட்டு கொஞ்ச நேரம் அதை ட்ரை பண்ணணும், அதை வதக்கணும். முதல் வெங்காயத்தை போட்டு பிறகு தக்காளி பழத்தையும் போட்டு கொஞ்சம் ட்ரையா வேற மட்டும் வதக்கிட்டு அப்படியே இறக்கி ஆற விட்டுட்டு பிளண்டர்ல போட்டு நீங்க அடிச்சால் ஒரு பேஸ்டியா வேறும். இல்ல இல்ல ஒன்று போடுறது பேஸ்டியா வரும். அதை இறக்கி வச்சுக்கொண்டு பிறகு நீங்க தாளிப்பேக்கு தேவையான பொருட்கள் தெரியும் தானே உங்களுக்கு, கடுகு பிரிஞ்சிரம் வெங்காயம் செத்தல் உண்டு வளையம் வச்சு நீங்கள் கடுகை போட்டு வடிக்க வச்சு வெங்காயத்தையும் போட்டு எரிஞ்சீரத்தையும் கசக்கி போட்டு செத்தலையும் போட்டு விரும்பினால் மல்லியில போடலாம். இல்லாட்டால் அதை அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ண வரவிட்டு இந்த இந்த கலவியம் போட்டு அதுக்கு கலக்கி எடுத்து விட்டால் சப்பாத்தியோட சொட்டு சாப்பிட நல்ல சுவையா இருக்கும். நீங்க நாள் வச்சு பிரிச்சுக்க வச்சு திரும்ப கூலாகும் சாப்பிடலாம். திரும்ப ஒரு நாளைக்கு சப்பாத்தி செய்ய
1: செய்வதும் மிகவும் சுலபமான ஒரு
3: சுலபம் நல்ல ஈஸி. ஆனால் அது சப்பாத்திக்கு தான் டேஸ்ட், சப்பாத்தியில பூரிக்கு தான் டேஸ்டா இருக்கும். சாதத்தோட இடியப்பத்தோட புட்டோட சரி வரா மத்த சாதத்தோட சாப்பிடுறத கொண்டு சொல்லிடுறேன். நான் அந்த வந்த புதிதுல எங்கட ரூம்மேட் ஆறு பேர் இருந்த நாங்கள் நான் சாப்பாடு கண்டு செய்து வைத்தா அவங்க கொடுத்தே முடித்துடுவாங்க. இதுவும் வந்து ஈஸியான மெதட் தான். தக்காளி பழம், சாதாரண தக்காளி பழம், அது ஒரு தக்காளி பழத்தை நீங்கள் நடுவில் பிளந்துட்டு நாலு ஒவ்வொரு பக்கத்தையும் நாலாண்டா எட்டு பீஸா வரும். அப்ப நீங்க ஒரு ரெண்டு தேவை என்றால் மூன்று ஆக்கள் கூடுறா மூன்று போடலாம். இப்ப நீங்கள் அதை வெட்டி வைத்துக் கொண்டு ஒன்றரை அல்ல ரெண்டு வெங்காயம் நீங்க வெங்காயம் சுவைக்க போடலாம். மிளகாய் வந்து உரத்துக்கு பச்சை மிளகாய் உரத்துக்கு ஒரு ஐந்து அல்லது ஆறு ரெண்டா பிளந்து போடுறது.
1: என்ன குட்டி குட்டியா சொப் பண்ண வேணுமா அல்லது
3: வெங்காயத்தை சும்மா நாலாப்ப நல்லா குட்டியா போட்டு சொப்பண தேவையில்லை, ஒரு அளவா சொப்பண்ணா காணும். வெங்காயத்தையும் மிளகாயும் சில உப்பும் போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரத்தையும் அதுக்குள்ள கசக்கி போட்டு சிறுதளவு தண்ணீர்
1: விட்டு பெருஞ்சீரகமாகவா
3: இல்ல இல்ல பெருஞ்சீரத்தை கையில வச்சு கசக்கி போட்டால் ஒரு வாசனை வேறு முழுசா போட்டா வேற மாதிரி கையில வச்சு கசக்கி போட்டு ரெண்டு கையிலையும் கசக்கி போட்டு பாருங்க வாசம் உங்களுக்கு தூக்கும். கசக்கி போட்டு அதை அடுத்துல ஒரு சிறுதள தண்ணீர் விட்டு மூடி கொதிக்க வைக்கும். இப்ப தக்காளி பழம் அடுக்க போடக்கூடாது, தனியா வெங்காயத்தையும் மிளகாயும் உப்பையும் அந்த பெருஞ்சீரத்தையும் மட்டும்தான் நீங்க கொதிக்க வைக்கும். கொதிக்க வைத்து நன்றாக வெந்த பிறகு இறக்கி நீங்கள் அந்த அந்த கலவைய ஒரு அகப்பியால அல்லது டம்ளரின் அடிப்பாகத்தாலோ அதை மேஷ் பண்ணால் எல்லாம் கரைந்து கொஞ்சம் கரைசலா வரும். அதுக்கு பிறகு நீங்கள் தக்காளி பழத்தையும் அதுக்குல போட்டு கருவேப்பிலையும் போட்டு நீங்கள் கொதிக்க வைக்கணும். தண்ணி ஒரு ஒன்றரை கப் ரெண்டு கப் தண்ணீர் விடலாம். கொஞ்சம் புளி கூட தேவை, அதாவது நீங்க உப்பு போடுறதுக்கு மேலால புளி இந்த சுவை இருக்கும். அப்ப ரசம் மாதிரி கொஞ்சம் கூடுதலாகத்தான் வரும். ஆனால் சாதத்தோட பிசைந்து சாப்பிட அவ்வளவு ருசியா இருக்கும். இதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். ஈஸியான
1: மெதட்,
3: ஈஸியான மெதட். நான் அந்த நாளையில செய்து வச்சால் அவங்க சாதத்தோட சாப்பிட மாட்டாங்க, குடித்தே முடிச்சிருவாங்க.
1: தூள் எதுவும் போடுவதில்லை,
3: ஒன்றும் பச்சை மிளகா போடுறோம் இல்ல அஞ்சு ஆறு அதே அவிய நீங்க அதை மேஷ் பண்ண அதெல்லாம் படிய உரைப்பு கலந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க மேஷ் பண்ணிட்டு பிறகுதான் நீங்கள் தண்ணி ஒன்றரை கப்பிட்டு தேவையான புளியும் கொஞ்சம் கருத்து புளி தூக்கலா இருக்க வேணும் உப்பை விட. அதுக்கு நீங்கள் கருவேப்பிலையும் போட்டு கொதிக்க வைத்து இறக்கி வைத்தால் தக்காளி புளியானம் இது ரசம் மாதிரிதான் சாப்பிடுறது. மறக்கிற சாப்பாட்டோட நாவுக்கு நல்ல சுவையா இருக்கும்.
1: ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அப்படியா?
3: அப்பளம் அதுவும் கூட மறக்கறிஞ்ச அப்பளம் இல்லாமல அப்பளம் படம் இல்லாம வடகம் இல்லாம மறக்கறி இருக்காது.
1: கண்டிப்பா கண்டிப்பா
3: செய்து பாருங்கள். நவராத்திரிக்கு செய்வேன். ஈஸியானா சொல்லிருக்க சத்தியான ஈஸியா.
1: ஆமா நல்லது நல்லதான். நன்றி நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு.
3: நன்றி
1: வணக்கம். ஆமாம், தக்காளியில் நிறைய விதம் விதமான உணவு முறைகள் செய்யலாம். எனக்கே தெரியாத விடயங்கள் எல்லாம் இதுவரையிலும் இவர் ரெண்டு பேரும் சொன்னதுகள் எனக்கு நிஜமாகவே தெரியாத ஒரு விடயங்கள் தான். இணைந்திருக்கும் அடுத்த நேயரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் செல்வி கிடைக்கிறேன். எப்படி
1: இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் செல்வி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நல்லா இருக்கிறேன். காலநிலை
1: நல்ல காலநிலை. ஆமாம், கொஞ்சம் லைட்டான குளிரோட கூடிய காலநிலை நல்லது.
4: தக்காளி சாதம், தக்காளி ரைஸ் செய்யறது அது வந்து கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி போட்டு கொஞ்சம் தூள் போட்டு அளவா நல்லா எண்ணெய், இது எண்ணெய் மட்டும்தான் இருக்கணும், தண்ணி யூஸ் பண்றதில்ல. நல்லா வதங்கி நல்லா பிரண்டு வரும் போது ரைஸ கொட்டி கிண்டி விடுறது, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ரைஸ் வேற ஒண்ணுமே தேவையில்லை, அந்த சாப்பிட நல்லா இருக்கு.
1: அந்த ரைஸ் சாப்பிடலாமா வேற எதுவும் போடாமல்? செல்வி மரக்கறியும் சேர்க்காமல்
4: இருக்கும். அதோட இன்னொன்று, தக்காளி சட்னி செய்யறேன்னா அரை சொல்றது, நான் செய்யறதுன்னா தக்காளி ஸ்டீம், இந்த முழுசாவே ஸ்டீம் பண்ணுவேன் லைட்டா, அதுக்குள்ள ஒரு சின்ன துண்டி இஞ்சி, உள்ளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தக்காளி பழத்தையும் போடுவேன். அந்த பருவத்துல தக்காளி பழத்தை வெளியாலி எடுத்து எல்லாம் உரிச்சு உள்ளுக்கு இருக்கிற அந்த இதழ் எல்லாம் நடு தண்டு எல்லாத்தையும் அடித்து போட்டு ஆற விட்டுட்டு அந்த வெங்காயம், இஞ்சி, உள்ளி எல்லாத்தையும் போட்டு ரெண்டு செத்த மிளகாயும் போட்டு நல்லா மிக்சில அடிக்கலாம். கொஞ்சம் தேங்காப்பும் வச்சு அடிப்பேன், தண்ணியும் விட்டு நல்லா ஆடிச்சு போட்டு வெந்து கருவேப்பிலையும் கடுகும் தாளிச்சு போட்டு கொட்டி விட தக்காளி சட்னி சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, ரொட்டிக்கு சாப்பிடுறது, பானுக்கு, நான் இந்த மெல்பர்ன் பிஸ்கெட்டுக்கு தானே அதுக்கே நான் பூசி சாப்பிடுவோம்.
1: ஆனால் இந்த தக்காளி வந்து நீங்க ஸ்டீம் பண்ணாமல் பச்சையாவும் செய்யலாம். நீங்க சொன்ன
4: தக்காளி இல்ல, தக்காளி இல்ல இல்ல, தக்காளி சட்னி, தக்காளி சட்னி வந்து ஸ்டீம் பண்ணி போட்டு வடிவா குக் பண்ணா தான் அந்த பச்சை வடமா நல்லா இருக்கும். தக்காளி சட்னி நல்லா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அந்த இட்லி தோசை உதுவலன்னா அந்த தக்காளி சட்னி இருந்தே ஆகணும், ஏன்னா சின்னாக்க சாப்பிட மாட்டேங்க, அவ்வளவு நல்லா இருக்கு மேடம். அது இட்லிக்கு மேல ஊத்தி போட்டு முடிஞ்சிடும், அது இவ்வளவுதான் நீங்க வச்சாலும் அப்படி முடியுமே. என்ன அடிபட்டு சாப்பிடுவீங்க தக்காளி சட்னி? அதாவது அந்த இன்னும் ஒட்டி இருக்குது தக்காளி காய் இருக்கு எல்லாம், அந்த தக்காளி காய நாலு அக்கறி போட்டு லைட்டா பொறிக்கணும். ஸ்கின் வந்து ஒரு கலர் மாறுற மாதிரி பொறிச்சு போட்டு அது குழம்பு வச்சு பாருங்க, சூப்பரா இருக்குமே. அவ்வளவு நல்லா இருக்கும். அது தக்காளி காயில குழம்பு வைக்கிறது, லைட்டா பொறிச்சு போட்டு வைக்கணும் குழம்பு, அந்த மாதிரி இருக்குமே. எனக்கு அந்த தக்காளி குழம்பு, குழம்புனாலும் வேறொரு கறியும் தேவையில்லை, தக்காளி தனியாக தக்காளி பழத்திலயும் குழம்பு வைக்கலாம், காயிலையும் குழம்பு வைக்கலாம். ஆனா மாதிரி அது தக்காளி சட்னி வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுறதா, இட்லி சாப்பிடாததுகள், தோசை சாப்பிடாத பிள்ளைகள்னு தக்காளி சட்னியை வச்சு கொடுத்தா காரம் இல்லாம வச்சு கொடுக்கலாம், கொடுத்தா அந்த குழந்தை பிள்ளைய நல்லா சாப்பிடுங்க, விரும்பி சாப்பிடுங்க, ஏன்னா அதை டேஸ்டால சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் மேடம்.
1: ஆனால் இந்த தக்காளி சட்னியில் எந்த விதமான ஒரு சட்னிக்கும் அந்த கடலை பருப்பும் உளுத்தம்பருப்பும் நீங்கள் கொஞ்சம் ஒயில் விட்டு அதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி போட்டு அந்த நீங்கள் சட்னிக்குள்ளே போட்டிங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கு.
4: அது நான் எல்லாத்துக்கும் அதை பருப்பு யூஸ் பண்ண மாட்டேன், சில சில இதுகளுக்கு போடுவேன். ஆனால் இது ஆனாவது தக்காளி பழத்தை சாப்பிடுங்களோ வீட்டுக்காக கூடுதலாக சாப்பிட்றாங்க, மூட்டு வேலை இருக்கிற வேகம் பிரச்சனை ஆரம்பிச்சிடுதுங்க, அதில் புளிப்புத்தன்மை இருக்கு தானே.
1: ஆமாம்,
4: ஆனா அது கூடாது, அது மூட்டு வலி அந்த இது வலி இருக்கிறவங்க கால் வலி இருக்கிறவையெல்லாம் சாப்பிடு அதிகம் எடுத்துருக்க கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், அது வளர்ற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வலிக்கு தேவைன்றதுனால கொடுக்கலாம். மற்றபடி அதுக்கு புளிய சேர்க்காமே வடிவா காரம் மசாலா தொட்டு போட்டு அப்படி புடசிக்கலாம், நல்லா இருக்கும்.
1: எதுவும் அளவாக எடுத்துக்கொண்டால் உடலுக்கு பாதிப்பில்லை,
4: இல்ல அதுவும் குளிர்காலத்துல தக்காளி பழம் எடுக்கிறது அதை தவிர்க்க வேணும். அந்த வயது போனவே நாட்டு டிஷ் இருக்கிறவே எல்லாம் அதை தவிர்க்க வேணும். மீண்ட டைமுக்கு சமரக்கு சாப்பிடலாம் கொஞ்சம், அதுக்கும் டெய்லி சாப்பிடணும் வண்டியில சமரக்கம் அளவா எடுக்க வேணும் டெய்லி சாப்பிடாம. மீண்ட டைம் நிறைய பூடுகள் வந்து நாங்க இருக்கிறது குளிர் நாடு, நாங்க சாப்பிடுற ஃபுட்டு அந்த குளிருக்கு ஏத்த மாதிரியான ஃபுட்டை சாப்பிட வேணும். அதுக்கு சில வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் நாங்க விண்டருக்கு அவாய்ட் பண்றது பெஸ்ட், எல்லாமே நல்லதண்டி இல்லாது. அது எங்கே நாட்டுக்கு ஓகே, அங்கத்தைய கிளைமேட்டுக்கு ஓகே, இங்கத்தைய கிளைமேட்டுக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகாது. இல்லாம தக்காளி சாதம் ரொம்ப அவ்வளவு டேஸ்ட் என்ன ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா கட்டி கொடுக்கலாம் சாப்பிடுங்க.
1: அப்படியா?
4: கொஞ்சம் அளவா போடணும், ஆகலும் நிறைய போடணும், ஒரு அளவு கிட்ட ஒரு தேவையோ ரைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செய்தாக்கா நிறைய போடணும்ல ஒரு அளவு. நீங்க விடிய இன்றைக்கு தங்கச்சி பிரதோஷம் பண்றபடியா பிள்ளைகள் எல்லாருக்கும் அதைத்தான் செய்து கட்டி விட்டு இருந்துவா, விரும்பி சாப்பிடுவீங்களே. ஆனா ஈஸியான வேலைக்கு போற வைக்க விடிய காலையில ஈஸியான வேலைக்கும் அது
1: நல்லது நல்லது. அழகாக நிறைய சொன்னிருக்கேன், நல்லது. இணைந்து சிறப்பித்து வைக்க மிக்க நன்றி.
4: நன்றி வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்கள்.
2: இந்த தக்காளி பழம் மெலிஞ்ச சீசன்லயோ வரையக்குள்ள நல்ல நிறைய வாங்கி நாங்களே வீட்டுல செய்யலாம், தோசை காட்டலாம். வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு நல்லா அவிய வச்சு தக்காளி பழத்தையும் போட்டு அவிய வச்சு தோசை எடுத்து பேக்கெட் பண்ணி ஆற பேக்கெட் பண்ணி ஃப்ரீசருக்குள்ள வைக்கலாம். பச்சா பாஸ்தா ஆடுகள் செய்யக்குள்ள நாங்கள் அதை யூஸ் பண்ணலாம்.
1: ஆக வெங்காயமும் தக்காளி பழமும் கரட்டுமா?
2: கரட்டும். சிலரி விருப்பாண்டா போட்டா நீங்க பிறகு நீங்க சுப்பு கை எல்லாத்துக்குமே பாவிச்சு கொண்டிருக்கலாம்.
1: இது சோல்ட் எல்லாம் போடுவதா இல்லது?
2: இல்ல, நீங்க பிறகு பாஸ்தா செய்யக்குள்ள சோல்ட் அதுகள் போடலாம் தானே, அப்பதானே பாப்பீங்க. ஓ, அதே நேரம் கூட வரைக்குள்ள வெயில காய போட்டுட்டீதன்னா அது அந்த சண்டைக்கு ட்ரை பண்ணி சன் ட்ரை டொமேட்டோ மாதிரி வேற. அதை நீங்கள் ஒலிவ் ஆயில்ல போட்டு வச்சாலும் அது ஃபங்கஸ் பிடிக்காது, எவ்வளவு காலத்துக்கும் கென காலத்துக்கும் இருக்கும். எல்லாருக்கும் பாவிச்சுண்டே வரலாம். சரியான காசு சரியான குறைவு நிறைய சாப்பிடலாம். இல்லை, எடுக்க தேவையில்லை, அது தானே ட்ரை ஆகும் தானே. செக்கில் ஊறுகாய் மாதிரி வேறும், தேசிய வத்தல் போடுவோம் தானே, ஊறுகாய் வத்தல் அதே மாதிரி வேறும். அது ஒலிவ் ஆயில போடணும், ஊறுகாய் பழுதாது சிட்ரிக் ஆசிட் இருக்கிறபடியா இதுல கொஞ்சம் குறைவானபடியா ஒலிவ் ஆயில
1: போட்டோம்னா
2: அது சன்ட்ரை பண்ணி இதண்டிட்டு ஊறுகாய் மாதிரி அந்த வத்தல் மாதிரி வரைக்குள்ள ஒலிவ் ஆயில போட்டோம்னா அது வத்தல் இத சன் சூரியொலியில இருக்கைக்குள்ள அது வட்டலை தானே வரும், அதை சன்ட்ரை டொமேட்டோன்றது. ஓ, அதுவும் ஒலிவ் ஆயில நாங்கள் போட்டு வச்சுவோம்னா பாய்க்கலாம். பாஸ்தா அதுகளுக்கு நல்லா நல்லா இருக்கும், சூப்பர். அதுகளுக்கு இது ஒரு முறையில ஒன்று இருக்கிறது, ஹாம்பர்கருக்கு மேல இந்த சன்ட்ரை டொமேட்டோவை வச்சுட்டு ஒரு ரெண்டோ மூன்று முட்டையை அதுக்கு மேல ஒரு தனி சைட்ல போ ஓவர் ஈஸ்ல போட்டுட்டு சைட்ல பானை வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நல்லா இருக்கும். அந்த முட்டையை விட்டா அப்படியே அந்த முட்டை மஞ்சள் கரை எல்லாம் மொழிகி கீழே வரும். அப்ப சாப்பிட இந்த சன்ட்ரை டொமேட்டோ அந்த ரெட் கலருக்கும் நல்லா இருக்கும். பிரசன்டேஷன் தான் ரெஸ்டோரன்ட்ல, அதுக்கு தானே காசு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா.
2: ஓ,
1: நன்றியா. தக்காளியில் ஜாமும் செய்யலாம்.
2: ஓ, டொமேட்டோ ஓ சாப்பிடலாம். சீனி அல்லாதுகள் கூட போடணும், அது ஒவ்வொரு தரையும் பொறுத்த டயபெட்டிக்ஸ் காரர் சொன்ன மாதிரி சாப்பாட்டேன்னு சொல்லிட்டு வருத்தமும் வேற மண்ணு சொன்ன மாதிரி தானே ஆக்களை பொறுத்து செய்யலாம்.
1: செய்யலாம் கண்டிப்பா.
2: எங்கட போல இல்ல தேர் இல்லைன்னா ஒரு வருத்தமும் வராது. ஓ, அதான வயிறு போனவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சாப்பாடுகள்ல. ஓ, அதான்
1: நல்லது. நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நன்றி.
1: சொல்லுங்க.
5: இருமல் வந்துட்டா நான் ரெண்டாவது எனக்கு இந்த பெருசா சமையலை தெரியாது. அப்ப நான் இந்த தக்காளி பழத்தை வந்து தக்காளி பழம் பயன்படுத்தாத மனிதர்களே
1: இல்லை.
5: இது மாதிரி செந்தின்னா கூட சொன்னார், என்ன நீதிமன்றம் கூடி வேலைக்கும் அந்த தக்காளி பழம் போய் வந்ததுன்னு சொல்லி அது வழக்கு அப்படியான பழம் நேற்று சொன்னவர். ஆனால் நான் வந்து சலாட்டுல வந்து வெட்டி போட்டு சாப்பிடுறேன். நாம வந்து ஒவ்வொரு நாளும் சும்மா சலாட் மாதிரி
1: சாப்பிடுறேன்னா
5: அந்த அதுல சாப்பிடுறது மற்ற அம்மா வந்து எனக்கு தக்காளி பிள்ள ஜாம் செய்தது அளவ ஜாம் செய்து அதை நாங்க பானிலையும் பூசி சாப்பிடுற எனக்கு இனிப்பு தான் அதே விருப்பம். அப்ப நான் அந்த புட்டு வழக்கு எல்லாம் போட்டு சாப்பிடுறேன். ஜாம் வந்து கூடுதலா அந்த தக்காளி பழங்கள் மலிவான காலத்துல எங்கிட்ட தோட்டம் இருந்ததைய பழங்கள் பழக்க எல்லாம் அம்மா அதை ஜாமா தான்
1: செய்யறவன்.
5: மவியா விட்டு சேர்ந்து தோடுகளை விரிச்சு எல்லாம் சேர்ந்து ஏதோ எல்லாம் போட்டு குத்தி குத்தி ஜாமா செய்யறவன். மற்றது
1: தக்காளியில் நீங்க செய்யும் உணவு முறைகள், அதனுடைய ரெசிபி, அதனுடைய செய்முறைகளுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 3வது இடத்தை பிடித்திருக்கும் திரைப்படம், 3வது இடத்தை பிடித்திருக்கும் திரைப்படம் வந்து காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பவதாரணியின் குரல்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: தக்காளியில் ஒரு குட்டியான ஒரு குயிக்கான ஒரு ரெசிபி இருக்கிறது, அது எனக்கு மிகவும் பிடித்தது. அது வந்து தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம், இந்த மூன்றையும் நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக சொப் பண்ணி போட்டு அதுக்குள்ள வந்து நீங்கள் தேங்காய் பூ மற்றும் கொஞ்சம் சால்ட் மற்றும் கொஞ்சம் பெப்பர் பவுடர், தேசிக்காய் புளி, இதெல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறதை விட கையால் ஒரு வடிவாக மேஷ் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். கையால் வடிவாக மேஷ் பண்ணி போட்டு வெள்ளை புட்டோடு சாப்பிடும் பொழுது மிகவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். இது ஒரு குட்டி ரெசிபி, ஆனால் குயிக்காக செய்யலாம், டேஸ்ட் குட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். அதே போல் நீங்களும் உங்களுடைய தக்காளியில் வைத்து என்ன விதமான உணவு முறைகள் செய்வீர்கள் என்பதை நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியின் 4164-4462-22. அடுத்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராமினுடைய குரல்

0: எல்லாருக்கும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKR.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407 gtbrokers.ca.
5: இன்றைய சமையல் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த இது என் குகதாஸ் புருஷோத்தமன் மற்றும் செல்வி அவர்களுக்கு மிக்க நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, இத்துடன் நானும் உங்களிடம் இந்த விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சீயமட்டமலை எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, சீயமார் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3-4-4-talenta-academy.ca.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.காம்.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: புதிய
3: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

அபிநய ராஜா கோகுலபாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறைதான் நீங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீ

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
4: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.
8: பொன்மனச்சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம் MG ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
9: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
10: Working for you.
9: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
10: Working for you.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், Commercial மற்றும் Residential Mortgages ஐ பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca 647-522-1775
2: JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647-574-3547 647-574-3547. சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 50 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
1: 3-3-4-4 talentaacademy.ca.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

Ladies and gentlemen,

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இந்த பாரு இங்க புஸ், இந்த பாரு இங்க புஸ். ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இப்பொழுது முதல் நேர்கள் 9 மணி வரை எங்களது மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கலாம். இன்று 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026 மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேர்களை இப்பொழுது முதல் 6 மணி வரை எங்களது தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களுடன் நீங்கள் பயணிக்கலாம். அது மட்டுமல்ல 5 மணி தொடக்கம் 6 மணிக்குள் ஏறுகின்ற அத்தனை பயணிகளை நாங்கள் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக அரவணைத்து எழுத்துச் செல்ல இருக்கின்றோம். 9 மணி வரை உங்களது பாடல்கள் ஒளிபரப்பாகும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆகவே நீங்கள் இணைய வேண்டிய நேரம் மிக முக்கியமானது. 5 மணி தொடக்கம் 6 மணி வரை, அதற்கு பின்னர் நீங்கள் பாடல் விரும்பி கேட்க முடியாது. உங்களது பாடல்கள் அனைத்தையும் நாங்கள் இந்த மணி நேரத்துக்குள் பெற்று அதன் பின்னர் வருகின்ற 3 மணி பொழுதுகளும் உங்கள் விருப்ப பாடல்களுடன் நிகழ்ச்சி பயணிக்கும். அது மட்டுமல்ல நேர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் 6 மணி தொடக்கம் 7 மணி வரை புதன் தோறும் உங்களை மகிழ்விக்க வருகின்ற அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியில் விளையாட்டுச் செய்திகள் ஊர் முறவு நிகழ்ச்சி, அது மட்டுமல்ல அமெரிக்க ஜனாதிபதிகள் ஜார்ஜ் வாஷிங்டன் தொடக்கம் டொனால்ட் ட்ரம்பரை தொடருடன் நாங்கள் பயணிக்கலாம். அதேவேளை நேர்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருப்பீர்கள். உங்களது அபிமானம் பெற்ற திரை இசை புதிர் நிகழ்ச்சி வாரந்தோறும் பிரதி புதன்தோறும் உங்களை மகிழ்வித்து வருகின்றது. கடந்த வாரம் நாங்கள் நேர்களிடம் ஒரு சின்ன வினா கேட்டிருந்தோம். புதன்கிழமைகளிலும் நெல் பதில் சொல் நிகழ்ச்சி 8 மணி தொடக்கம் 9 மணி வரை ஒளிபரப்ப வேண்டுமா என்று பல நேர்களும் துடித்து பதைத்து கொண்டு அந்த நிகழ்ச்சி கட்டாயமாக ஒளிபரப்பாக வேண்டும், அதை நிறுத்த வேண்டாம் என்று கேட்டிருந்தார்கள். என்ற வகையில் நேர்களது ஏகோபித்த அபிமான பெற்ற அந்த நெல் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றைய நாளிலும் இடம்பெற காத்திருக்கின்றது. ஆக மொத்தம் 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றன. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். 101.3 எங்களது HD2 அலைவரிசை ஊடாக நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அதேவேளை நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்வதானால் 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தினுடன் ஊடாக நீங்கள் எங்களுடன் பேசி மகிழ முடியும். அது மட்டுமல்ல நீங்கள் எங்களது வாட்ஸ்அப் தளத்தின் ஊடாக வந்து இணைவதாக இருந்தால் 1416-6444-6222 என்ற அந்த இலக்கங்களை அழுத்தினால் எங்களுடன் இலகுவாக பேச முடியும் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். இப்பொழுது இந்த மனத்தியாளத்தின் செய்தி அறிக்கைக்குள் நுழைவோம் நேர்களை. அதனை தொடர்ந்து நேர்களது விருப்ப பாடல்களுடன் பல்வேறு தகவல்களுடன் நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம்.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Avali News.
2: கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நுகேகுடையில் உள்ள வீட்டுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றிருந்தார்கள். இதன்போதே சிராந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். முன்னாள் வெளிவுகார அமைச்சர் ரோஹித போகலாகம லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான நிலையில் விசாரணை அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட நேர விசாரணைகளைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு நீதவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட 9 மாத கால சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 41வது பொது பட்டமளிப்பு விழா இன்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையிலான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறுகின்றது. தமிழகத்தில் கோவை உட்பட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை எட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ள நிலையில் தென் தமிழகத்தின் சில பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் நடப்பு அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்தும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட சொத்து உரிமையாளர்களுக்கு 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கின்றார். இந்திய உச்சநீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நீதிபதிகள் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் செயற்பாட்டு நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிட்டு வந்த முன்னாள் கன்சர்வேட்டிவ் சட்டமன்ற உறுப்பினர் கிறிஸ் அலெக்சாண்டர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். முன்னதாக வெளியான கருத்து கணிப்புகளில் போதிய ஆதரவை பெறாத நிலையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தெளிவாக இல்லை என்பதை உணர்ந்தே இந்த முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எந்தவொரு வேட்பாளர்களுக்கும் தான் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கனடா தனது வடக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் உறுதிப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் கனேடிய உயர் ராணுவ அதிகாரி எச்சரித்திருக்கின்றார். கனடாவின் வடக்கு பகுதிகளில் போதிய ராணுவ பிரசன்னம், கண்காணிப்பு வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு இல்லாத நிலை தொடருமானால் அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பை அமெரிக்கா முன்னெடுக்க வேண்டிய சூழல் உருவாகக்கூடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோ மாகாண அரசு தனியார் கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான ஒசாப் மாணவர் நிதியுதவி கொடுப்பனவுகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. கனடாவில் அண்மையில் அமுலுக்கு வந்த C-12 சட்டத்தின் கீழ் கனடாவுக்குள் நுழைந்து ஒரு வருடத்துக்கு பின்னர் அகதி பாதுகாப்பை கோருபவர்களின் விண்ணப்பங்கள் குடிவரவு மற்றும் அகதிகள் வாரியத்துக்கு அனுப்பப்படாமல் நிராகரிக்கப்படும் புதிய விதிமுறை நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. 2023 ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல் இடம்பெற்று 3 நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அன்றைய தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டதோடு 251 பேர் பணைய கைதிகளாக காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் இஸ்ரேலின் வரலாற்றில் மிக மோசமான உயிரிழப்பை ஏற்படுத்திய நாடாக பதிவாகியுள்ளது. யெமனில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலைமையை கருத்தில் கொண்டு யெமன் மற்றும் ஜிபூட்டிக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர உதவியை வழங்க ஜப்பான் தீர்மானித்துள்ளது. தனது வலுவான ராணுவத்திறன் மூலம் மத்திய கிழக்கில் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்காவினால் முடியும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதில் அமெரிக்காவின் நிலைப்பாடு தொடரும் என தெரிவித்திருக்கின்ற அவர், அமெரிக்க படைகளை மத்திய கிழக்கில் இருந்து வெளியேற்றும் நோக்கில் ஈரான் செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது முதல் நேர்கள் 9 மணி வரை இணைந்திருக்கலாம். உங்களது பல்வேறு விதமான பாடல்கள், விருப்ப பாடல்கள், பல்வேறு தேடல்கள், இவற்றுக்கெல்லாம் ஒரு தீனி கிடைக்க வேண்டுமென்றால் இந்த 4 மணி பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 101.3 சிஎம்ஆர் தமிழ் எச்டி அலைவரிசைகளுடன் இணைந்திருந்தால் நிச்சயமாக உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் இன்னும் பல்வேறு விதமான அறிவியல் தேடல்களுக்கான தீனிகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்பதை மட்டும் மறவாதீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் விருப்ப பாடல்களையும் நேர்கள் கேட்டு மகிழலாம். புதன் தோறும் உங்களை மகிழ்விக்க வருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. நேர்களை, பொதுவாக பென்சில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம் இருக்கின்றது. நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்களிலிருந்து பல்வேறு விதமான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் பென்சில் எங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கின்றது. என்ன தெரியுமா? சொல்லுங்கள் பாப்பம். பென்சில் ஒரு பாடத்தை எமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அந்த கற்றுக் கொடுக்கின்ற விடயம் என்ன? நீங்கள் அதை சொல்லிக்கொண்டு உங்களது பாடல்களை கேட்டு மகிழலாம். அது பல தகவல்களை தரும் அந்த பென்சில் என்றாலும் உங்களுக்கு என்ன இருக்கின்றது? பென்சில் கற்றுக் கொடுக்கின்ற பாடம். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு நேர்களே. ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட வாழ்க்கை புத்தகத்தில் இடமில்லை. விளங்குதா நேர்களுக்கு? தெரியும், விளங்குதாடா என்ன சொல்லுகிறேன் என்று. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு வரி கூட கிடையாது. ஆகவே வாழ்க்கையில் நாங்கள் சின்ன சின்ன விடயங்களை கூட போட்டி போட்டு அது வெற்றி பெறுகிறோமோ தோல்வியடைகிறோமோ என்பதல்ல, ஆனால் நீங்கள் அவற்றில் போட்டி ஓட வேண்டும். எங்களது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பாடல் கேட்பது மட்டுமல்ல, நிகழ்ச்சிகளில் இடம்பெறுகின்ற போட்டி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வெற்றியோ தோல்வியோ நீங்கள் அவற்றை ஒரு சவாலாக, சின்ன சின்ன வெற்றிகள் சின்ன சின்ன சவால்கள்தான் எங்களை பெரிய பெரிய வெற்றிகள் பெரிய பெரிய சவால்களுக்கெல்லாம் விட்டு செல்லும் என்று ஒரு அறிஞன் சொல்லி வைத்தது இப்போது உங்களுக்கு நினைவு கோடி வரலாம், மறவாதீர்கள்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேர நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: சாரா. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். நல்ல காலநிலை இன்றே திரும்ப மீண்டும் ஒரு நல்ல ஒரு காலநிலை இன்று எதிர்பாராத விதமாக.
0: என்ன பாடலோட வந்தீங்கள்?
1: எனக்கு பீனா படத்துல
0: பென்சில் எங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை கற்று தருகிறது. என்ன விஷயம்?
1: பென்சில் வந்து ஒரு தியாகி நம்மளுக்கு. உண்மையில எங்களை கல்வி அதுவே தூண்டுறதுக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் பென்சிலை சீவி சீவி அது தியாகத்தை பண்ணி எங்க பாடம் படிப்பிக்கின்றது. ஆனால் நாங்கள் அது முடிந்தவுடன் எரிந்து வீழ்ச்சிவிடுகின்றோம். அவருக்கு ஒரு எந்த விதமான ஒரு கௌரவமும் இல்லை. அவருக்கு
0: பெற்றோர் பெற்றோர் போல தியாகம் செய்கிறது. ஆனால் பெற்றோர்கள் அதுக்கும் கௌரவம் இல்லை.
1: அதனால இவ்வளவு பாடம் கற்றோம், ஆனால் அதை தூக்கி எறிந்து விடுவோம். ஒவ்வொரு நாளும் சீவுவோம், ஒவ்வொரு நாளும் தியாகம் செய்வாங்க. கட்டை கட்டையாகி போய்
0: நிறுத்துங்கள். சரி, காணும். நன்றி நன்றி சாரா.

0: அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 5:19 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரடைகின்றார். வணக்கம். பொன்னான புதன் மாலை வணக்கங்கள். சரி, இந்த பாடல்
1: ராகாவனத்தில இருந்து முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்த பாட்டு கேப்போம். மெத்தவாசன் நீங்க கேட்ட கேள்விக்கு பெஞ்சில் சீவ சீவ கூறாங்க மூளைய தீட்ட தீட்ட
0: நிகழ்ச்சியுடன் நேரம் இது. நேர்களே, இப்பொழுது கனேடிய மக்களுக்கு பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் விடப்படுகின்றன. குறிப்பாக என்ன எச்சரிக்கை என்றால், இந்த கைபேசி பாவனையாளர்களை குறிவைத்து செயற்கை நுண்ணறிவு மூலம் அதிநவீன ஏமாற்று வேலைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பான பல்வேறு விடயங்கள் வேகமாக பரவி வருவதாக சொல்லுகின்றார்கள். அக்டோபர் 2026 சைபர் பாதுகாப்பு மாதம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சைபர் பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு கனேடிய மோசடி தடுப்பு மையம் மற்றும் கனேட வருவாய் முகமை ஆகியவை இந்த புதிய எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றன. ஒன்று வந்து AI தொழில்நுட்ப மோசடிகள். இந்த தொழில்நுட்ப மோசடிகள் பல இப்போது இடம்பெற்று வருவதாகவும், போலி லேட்ரி மற்றும் வீடியோ அழைப்புகள் சமீபத்தில் பிரபல நிறுவனங்களின் பிரதிநிதிகள் போல நடித்து கைபேசிகளுக்கு வாட்ஸ்அப் அல்லது நேரடி வீடியோ அழைப்புகள் வருகின்றன என்றும், அதேபோல் டெலிகாம் மற்றும் கைபேசி டெலிவரி மோசடி நடைபெறுவதாகவும், மொபைல் நெட்வொர்க் நிறுவனத்தில் இருந்து ரோஜர்ஸ் பெல்ஸ் போன்ற நிறுவனங்களிலிருந்து பேசுவதாக கூறி தள்ளுபடி விலையில் புதிய மொபைல் அல்லது அப்கிரேட் சலுகைகள் வழங்குவதாக கூறுகிறார்கள் என்றும், அமெரிக்க எல்லைக்கு செல்வோருக்கான எச்சரிக்கையாக மோசடிகள் தவிர கைபேசி பயனாளர்களுக்கான மற்றொரு முக்கிய சட்டபூர்வ எச்சரிக்கையும் விடப்பட்டு வருவதாகவும், அதைவிட இந்த தொலைபேசி தொடர்பான பாவனைகளில் மிக பாதுகாப்பாக பயனாளர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இப்போது அறிவுறுத்துகின்றார்கள். சந்தேகத்துக்கிடமான லிங்குகளை தவிர்த்து விடுதல், உங்கள் டெலிகாம் நிறுவனத்தில் பேசுவதாக கூறி ஓடிபி அல்லது தனிநபர் விவரங்களை கேட்டால் உடனடியாக அழைப்பை துண்டித்து விடுமாறும், உங்கள் மொபைல் கணக்குகள் மற்றும் வங்கி கணக்குகளுக்கு மல்டி ஃபேக்டர் ஒதென்டிகேஷன் அமைப்பை செயல்படுத்தவும் என்றும் பல்வேறு விதமான பாதுகாப்பு முறைகளையும் அறிமுகம் செய்திருக்கின்றார்கள், வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே அவற்றை பயன்படுத்துமாறும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மாதம் சைபர் பாதுகாப்பு மாதம் என்ற வகையில் தொலைபேசி பாவனையாளர்களை குறிவைத்து இடம்பெறுகின்ற பல்வேறு மோசடிகளை தவிர்ப்பதற்காக இவ்வாறான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.

0: நேர்கள் சிஎம்ஆர் தாமலேஷ்டியுடன் இணைந்திருக்க நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம், நான் கலிபோர்னியாலேருந்து மோகன் பேசுறேன்.
0: மோகன் வணக்கம், வாருங்கோ வாருங்கோ வாருங்கோ மோகன். எங்க உங்களை நீண்ட நாள் நாங்கள் தேடி திரிஞ்சவ என்ன எங்கடா மோகன்.
1: ஆமா, எனக்கு குயிக்கா நீங்க இந்த பென்சில் பத்தி கேட்டல இல்லையா, அது ஒரு ரெண்டு மூணு சொல்லலாம்னு. ஃபர்ஸ்ட், இந்த பென்சில் வந்து நம்ம வழக்கில தவறு பண்றதுங்கிறது இன்றியமையாது, அது திருப்பி கொள்றதுக்கு நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பும் அதுக்கு நம்மளுக்கு இந்த தைரியமும் இருந்தா திருத்திக்கலாம். அப்புறம் ஒன் மோர் நினைக்கிறது என்னன்னா, மனுஷனோட வெளிப்புற தோற்றத்தை விட உள்ள என்ன இருக்குங்கிறதுதான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், பென்சில் பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் அதோட உண்மையான மதிப்பு அது உள்ள இருக்கிற அந்த லெட், அது வாழ்க்கையில நம்மள எவ்வளவு அதுக்கு நம்மள பயன்படுறதுன்னு. அப்புறம் மூணாவது, சில சமயங்கள்ல நம்ம வந்து அழகான ஒண்ணத்தை உருவாக்கணும்னா கொஞ்சம் வலிய தாங்கிட்டுதான் ஆகணும். அந்த பென்சில் ஷார்பன் ஆகாததான் அது வந்து நல்லா எழுதுறது, அதே மெழுகுவர்த்தி மாதிரிதான் பென்சிலும். அப்புறம் அதே மாதிரி சொல்ல கடைசியா, மற்றவர்களுக்கு கொடுக்கறச்சே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறையலாம், ஆனா நம்ம மக்களுக்கு எவ்வளவு பயன்படுறோங்கிறத முக்கியம், நம்மளுக்கு என்ன ஆறுதுங்கிறத விட. இதெல்லாம் வந்து எனக்கு மனசுல தோணிட்டு நீங்க பென்சில்னு சொன்ன உடனே. அதே மாதிரி பென்சில் அசையாம இருந்தா அது ஒன்னும் உருவாக்க முடியாது, அது முன்னோக்கி நகரும் போதுதான் அது ஏதோ ஒண்ணு உருவாக்குறது. அதே மாதிரிதான் வாழ்க்கையில, நீங்க உங்களை இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி, வாழ்க்கையில வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செஞ்சவனுக்கும் இடம் இல்லை, முயற்சி பண்ணணும் அப்படின்னு உடனேதான் எனக்கு சரி இன்னைக்கு நான் பொண்ணு எடுத்து உங்கள்கிட்ட பேசியே ஆகணும், எனக்கே சொல்ற மாதிரி இருந்தது நீங்க சொன்ன விஷயம். சோ நான் எடுத்து பேசினேன்.
0: எனக்கு
1: வந்து இந்த பாஷா படத்துல ஆட்டக்காரம் ஆட்டக்காரம் பாட்டு வேணும். என்னக்கா, நீங்க நான் வந்து தமிழகத்துல வந்து வெற்றி பயணம் அப்படின்னு பெண்களுக்கு எல்லாம் பஸ்ல ஃப்ரீயா கொடுத்து இந்த ஆட்டக்காரம் எல்லாம் பாவமாக வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு 15 சவாரி வரும், இப்ப 5 கூட வரமாட்டேங்கிறது, பெண்கள் ஏறவே மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பஸ்ல போறாங்கன்னு. சோ அவங்களுக்கோசரம் இந்த பாட்டை அர்ப்பணிக்கலாமோ
0: அப்படின்னு. அதுக்கு ஒரு பேர் இருக்கு என்ன, பயணத்துக்கு பஸ்ல பெண்கள் பயணிக்கும்,
1: பெண்கள் வெற்றி பயணமோ ஏதோ ஒண்ணு பேர் வச்சிருக்காங்க,
0: வெற்றி பயணமோ ஏதோ.
1: ஆமா,
0: சரி, நன்றி மோகன், பாடல் ஒலிக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இடைக்கிட இணையும்.
1: தேங்க்யூ, நிச்சயமா, பை.
0: நன்றி.

0: என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம். நல்லா இருக்கின்றோம், நன்றி. இந்தியன் படத்திலிருந்தும் மாயா மச்சின்ற அந்த பாடலை கேட்கும் மற்றும் நீங்கள் இந்த இன்ஃபுளுன்ஸ்ல கொண்டு வந்த நல்லா இருந்துச்சு. என்ன பொறுத்தவரை உன்னுடைய தவற நீயே திருத்திக் கொள்ள என்பதை உணர்த்தத்தான் பென்சில் இந்த பின்னுக்கு ரேசரும் இருக்குது, வீனஸ் பென்சில் மாதிரி.
0: ஒரு காலத்துல ஒரு மஞ்சள் பெஞ்சல் வந்தது தெரியுமா?
1: மஞ்சள் வந்தா அதுல ரேசர் இல்ல,
0: அதுல ரேசர் இல்ல.
1: அது அந்த இது வீனஸ் வேற தான், இது அனைமே ஆறாம் பாவெல்லாம் வாங்கி தருவீங்க வீனஸ் கூறோட. அது அதோட இன்னொன்றும் எங்களை அழிக்கவே எங்கள் கூட இருப்பினதான் அந்த ஜியோமெட்ரி பாக்ஸுக்குள்ள ரேசர் பிளேட் பென்சில் தீவிர கட்டர் எல்லாம் உண்டாயே இருக்கும் பென்சிலோட அழிப்பதற்கும் கூட இருப்பார்கள். நன்றியா?
0: நன்றி இதயம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.
1: வணக்கம்.
2: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111
3: வலிய தாங்கி கொண்டு எனக்கு ஒன்ஸ் மோர்ல சின்ன சின்ன காரி
0: அந்த கடைசி சொன்னது போற இடத்துல தடம் பதித்து கொள்ளும் நல்ல நல்ல சொற்கள் தடம் வலி. நன்றி.
4: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
5: அதேந்தே எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன் 416-892-3249 குருநாதன் தேவராஜன்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம் மிஸ்ஸால மூர்த்தி ஆகிறேன்.
0: மூர்த்தி வணக்கம்,
6: எப்படி இருக்கீங்க?
0: நலம். நலம். நீங்கள் எப்படி?
6: நலம் நலம் நலம் நலம்கள் நல்லா இருக்கும். எனக்கு வயதை காத்திருந்தால் படத்துல இருந்து ராசாத்தியுன்னு காணாத நெஞ்ச அந்த பாட்டு
0: பக்கத்துல இல்ல ராசாத்திய
6: இறங்கிட்ட
0: சரி பாடல் ஒலிக்கிறது. நன்றி.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் கண்ணன் கேக்குறேன், எப்படி இருக்கேன்?
0: கண்ணன் வணக்கம். வணக்கம் மாலை வணக்கம் கண்ணன் நலம். நன்றி. நீங்கள் நலமா? நாங்களும் கண்ணன் வணக்கம் சொன்னா தான் அந்த கண்ணனுக்கு உற்சாகம் பிறக்கும்.
7: உங்களோட நல்ல நல்ல செய்திகளை கேட்டு நல்ல நல்ல பாட்டுல கேட்டு கொண்டிருக்கோம். இன்றைக்கு வந்து என்னுடைய நல்ல நண்பன் கரு வந்து அவற்றை பிறந்த நாள் நிண்டிவாண்டு வாழ்த்தி கொண்டு மற்றது இன்றைக்கு அருள்வான் என்ற படத்துல ஒரு பாட்டை போடுங்க, புது படம் மட்டும் வந்திருக்கு அருள்வான் என்று பார்த்து கொண்டிருக்கோம், நல்லா இருக்கு. அதுல இருந்து ஒரு பாட்டை போடுங்க, மற்றது தொடர்ந்து உங்க நிகழ்ச்சி கேட்டு கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கோம் இருக்கலாம்.
0: நன்றி கண்ணன். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தவைக்கு.
7: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி. நேரம் இப்பொழுது

0: ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
2: எனக்கு இன்றைக்கு தோர்த்தி படத்துல இருந்து பென்சில் அந்த இது என்ன முத்துமணி அந்த இத பாடல தாங்கோ எனக்கு நீங்க பென்சிலை பத்தி கொண்டு வந்தீங்க. பென்சில் வந்து தண்ணி அழித்து ஒரு எழுத்துக்களை பதிக்கக்கூடிய ஒரு இது என்னன்னு சொன்னா பென்சிலை நீங்க சீவினா தான் அதுல கூறு பெற தண்ணி அழித்து ஒரு இன்னொரு சமூகத்தை உருவாக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு இது மெழுகுவர்த்தமா இது தான் கிட்டத்தட்ட.
1: நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நேரம் 5:48. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களை இந்த வேளையில் கனடாவில் டொரண்டோ பகுதியில் இந்த ஆண்டு சுவாச பாதிப்பு காலம் வழக்கத்தை விட முன்கூட்டியே தீவிரமடைய தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எங்களது நேயர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை தருகின்றோம். அக்டோபர் மாத தொடக்க நிலவரப்படி இங்குள்ள மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதாரத்துறையினர் இந்த ஆரம்பகால வைரஸ் பரவல் குறித்து இப்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக முன்கூட்டியே அதிகரிக்கும் இன்ஃபுளுயன்சா நோய் மற்றும் கோவிட் மற்றும் இதர வைரஸ்கள் மற்றும் பள்ளிகள் போன்றவற்றின் காரணமாக இப்போது முன்கூட்டியே இவை தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக மாத இறுதி வாரத்தில் COVID-19 மற்றும் இன்ஃப்ளூயன்சா பரிசோதனைகளில் பாசிட்டிவ் விகிதம் அதிகரித்து காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதேபோல் குளிர்காலத்தில் அதிகரிக்கும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்புகள் இம்முறை அக்டோபர் தொடக்கத்திலேயே அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றன. தற்போது பதவி வரும் முதன்மையான வைரஸ் திரிபு H1N1 என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு மருத்துவர்கள் கூறும் காரணங்கள் பள்ளிகள் திறப்பு மற்றும் உட்புற கூடல்கள். கோடைகாலம் முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டதாலும் வெப்பநிலை குறைவதால் மக்கள் வீட்டுக்குள்ளேயே அதிக நேரம் செலவிடுவதாலும் வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை கடந்த சில ஆண்டுகளில் கடுமையான பாதிப்புகள் இல்லாததால் மக்களிடையே இயற்கையான நோய் எதிர்ப்பு திறன் சற்று குறைந்திருப்பதாகவும் இதன் காரணமாக தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் போன்றோர் அதிக ஆபத்துள்ள பிரிவினருக்கு தற்போது இலவச தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் அக்டோபர் 26 முதல் பொதுமக்களுக்கான இலவச தடுப்பூசி முகாம்கள் மருந்தகங்கள் கிளினிக்குகளில் தொடங்கும் என்றும் கைகளை அடிக்கடி கழுவுதல் கூட்ட நெரிசலான இடங்களில் முகக்கவசம் அணிதல் மற்றும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் வீட்டிலேயே தங்கியிருத்தல் போன்ற முன்பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இருக்க வேண்டும் என்றும் இப்பொழுது எச்சரிக்கப்படுகிறது. நேர்களே,

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரையும் இணைத்துக் கொள்வோம். நேர்களே வணக்கம்.
1: வணக்கம் வாசன்,
0: நலம்பவா, நன்றி. நீங்கள் எப்படி? முதல்ல
1: சொல்லும் படத்துல இருந்து 20 கோடி மலர்கள் ஹரிகரம் பாட்ட
0: மாட்டோம். 20 கோடி மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
2: வணக்கம்
0: செல்வகுமார். செல்வகுமார் வணக்கம். ஓ நலம், நீங்கள் எப்படி?
2: என்ன
0: பாடல்?
2: எனக்கு யாவும் அறியான் படத்திலிருந்து.
0: யாவும்
2: அறியான்.
0: யாவும் அறியான் படத்திலிருந்து என்ன பாடல்?
2: அதில் நான் நீ என்று என்ற ஒரு பாட்டு இருக்கு, இல்லாட்ட மலரே என்ற ஒரு பாட்டு இருக்கு, ரெண்டுல ஒன்ற போடு.
0: யாவும் அறியான், நான் நீ அல்லது மலரே.
2: நான் நீ என்று மற்றது மலரே என்ற
0: சார் அந்த பாடலும் பெறும் செல்

0: ரகுமார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
1: ஓ வணக்கம், ராஜன் கேட்கிறேன்.
0: ராஜன் வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க ராஜன்?
1: காபரோடு.
0: காபரோ ராஜன் சொல்லுங்கள். வணக்கம்
1: காபரோ. வணக்கம் வணக்கம், எப்படி
0: நலம் ராஜன்? நன்றி.
1: ஓ நன்றி நன்றி.
0: நீங்கள் நலம் தானே?
1: ஓமாம் நன்றி. சொல்லுங்க.
0: முன்பு பேசின
1: எனக்கு பில்லா படத்துல இருந்து மை நேம் இஸ் பில்லா. புது புது பில்லாவில இருந்து.
0: புது பில்லா
2: சாலையோரம்
0: சோலை
2: ஒன்று
0: பாடும். நல்லது காசி, நன்றி
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சுதன், வாசன் எப்படி?
0: சுதன் என்ன சுதன், நான் நினைச்சேன் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்களா? முந்தி முறுக்கு அப்படித்தான் கொஞ்ச நாள் காணையில ஊர்ல நின்ற.
3: இல்ல இல்ல, என்னண்டா இந்த நேரங்கள்ல இப்ப கொஞ்சம் மின்னர் தொடங்கினபடியே பிஸி. இந்த டைம் கூடுது ஏன்டா, இப்ப எல்லாரும் வீட்டுக்களை அடைய தொடங்குற நேரம் இல்ல, அப்ப இந்த டைம் கொஞ்சம் பிஸி கூடுது.
0: தொழில் முக்கியம், பொழுதுபோக்கு.
3: அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்ப கேட்டுக்கொண்டிருப்பேன் எல்லாமே. இப்ப நீங்க வந்து அந்த பென்சில் கேள்விக்கு பதில் சொல்றதோட நீங்கள் அதை எனக்கு பாட்டை உங்கள்கிட்ட இதுலயே தேர்விலேயே விடுறேன், போடாட்டிலும் பரவாயில்ல. அதாவது ஒரு சக்ரிஃபைஸ், அதாவது ஒரு தியாகம் பண்றதோட சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டை நீங்க போட்டீங்களேன்டா, சரி எனக்கு தேடுறதுக்கு மண்டைக்குல நேரம் இல்லை.
0: தியாகம் உங்களே நிறைய பாட்டு இருக்கு,
3: இங்கே ஏதோ ஒரு பாட்டோட சேர்த்து விடுங்க. அந்த பென்சிலுக்கான பதில் என்னன்னா, தேய தேய அது ஏதோ ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். அது தேஞ்சு கொண்டு இருக்கும், ஆனா ஏதோ ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும், எழுதி கொண்டே இருக்கும்.
0: உழைப்பாளிகள் போல,
3: உழைப்பாளிகள் போல. நன்றி
0: நன்றி நன்றி. நேரம் 5:55. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இத்தனை பாடல்களும் இத்தனை பாடலையா எங்கள் நேயர்களுக்கு என்ற மாதிரி பாடல்கள் அத்தனை ஒளிபரப்பாகும். இப்போது ரெண்டு நேயர்கள் இணைகிறார்கள், இணைத்துக் கொள்வோம் நமது நேயர்களை. வணக்கம்.
4: வணக்கம்,
0: வாங்க. எப்படி, நலமா?
4: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நன்றி.
4: நான் இன்னைக்கு மாஸ்டர் பாடல திரும்பிட்டேன்.
0: என்ன நிஷா, விளங்கல.
4: நீங்க உங்களோட பாடல திருடிட்டேன் எனக்கு வாழ்க்கை வெட்டி வேல் படத்துல பாட்டு நீலா பாடு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் மாஸ்டர் ரெண்டு சொல்லி ஒரு நேயர் வாரவர் இப்ப அவர் வாரில்ல அவரை மிஸ் பண்றோம், அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும்.
0: நன்றி நன்றி நிஷா, யார் எனக்கு விளங்குது இல்லை. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன், நான் என் எஸ் தவன், எப்படி இருக்கிறீங்க?
0: என் எஸ் தவன் நலம், நன்றி. நீங்கள் நலமா?
5: நல்ல நிலமே, சுகமே, சந்தோஷம். உங்களை பாடல நிகழ்ச்சியை கேட்டோன்றிருக்கிறோம். எனக்கு உலகம் சுற்றும் பாதிப்பு படத்திலிருந்து நீல நயங்கள் நயனங்களில் நீண்ட கனவு வந்தது அந்த பாட்டு.
0: நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது. கனவு ஏன் வந்தது? காதல் தான் வந்தது. பாப்போம்
5: காதல் ஏன் வந்தது.
0: நன்றி.
5: வயது கோளாறு, வயது கோளாறு.
0: அப்படி சொல்லக்கூடாது, ஒரு புனிதமானது சொல்லக்கூடாது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் மாலை, வணக்கம் சார். சிவலிங்க எப்படி, நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம் சிவலிங்க, நீங்கள் எப்படி?
6: நான் நலமா உற்சாகமா நடைப்பயிற்சியில இருக்கேன் சார்.
0: நீங்கள் இப்ப ஒரு கம்பீரமான இளைஞன் ஆயிட்டீல, நடைப்பயிற்சி.
6: உங்களோட வைர மாளிகையில ஒரு பாடல்,
0: வைர மாளிகையில் எங்கள் விருப்ப
6: பாடல்
0: எழுதிட்டேன். நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நடைய உற்சாகமா பாடல கேட்டுக்கொண்டு நடவுங்க. நேரம் 5:57 என்ன செய்வது நேர்களது விருப்ப பாடல்களை நாங்கள் ஒளிபரப்ப இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் இதுவேண்டாம் 6 செய்தி அறிக்கைக்குள் நாங்கள் நுழைய வேண்டும். நுழைவதற்கு முன்னர் ஒரு சிறிய பாடல், பாடலுக்கு முன் விளம்பரங்கள். நேர்களே,
7: வணக்கம். This is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

அந்த பாடல் கண்ணன் விருப்பத்தில் ஒலிக்கின்றது. அருள்வான் திரைப்படத்தில் வைக்கோம் விஜயலட்சுமி, சிந்தூரி, ஹரி ஆகியோர் பாடல் குரல்களில், ஜி வி பிரகாஷ் இசை, ஜுகபாரதி வரிகளில். வைக்கோம் விஜயலட்சுமி தனது பிறந்த நாளை இந்த அக்டோபர் மாதத்தில் நேற்றைய தினம் மிக மிக விமர்சையாக கொண்டாடினார். அதற்காக இந்த பாடலை ஒலிபரப்பு செய்கிறார். அதற்காகவும் கண்ணன் விருப்பத்துக்காக

0: மணித்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி ஹவர்லி நியூஸ்.
2: முல்லைத்தீவு உண்ணாப்புலவு பிரதேச வைத்தியசாலைக்கு செவ்வாய்க்கிழமை மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 30க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் சென்றிருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ சேவை வழங்கப்படாமல் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெளிவான பார்வை, பிரகாசமான எதிர்காலம் கட்டம் 2 திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாம் தர மாணவர்களுக்கான விரிவான கண் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 1756 மாணவர்களில் 173 பேருக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க தவறியுள்ள தற்போதைய அரசாங்கம் இலங்கை மக்களை ஏமாற்றி இனவாதத்தை தூண்டி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயல்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. யாழ் மன்னார் வீதியான சங்குப்பட்டி பாலம் தற்பொழுது புனரமைப்பு வேலைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதனால் ஒரு சில தினங்களுக்கு சங்குப்பட்டி பாலத்தூடாக பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் யாழ் மன்னார் போக்குவரத்து சேவைகள் வழமை போன்று இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திரமோடி வரும் 11 தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை உட்பட பல்வேறு திட்டங்களை ஆரம்பித்து வைக்க உள்ளார். வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி வீதத்தை 0.25% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் அரிவாள் வெட்டு தலைதூக்கியிருப்பதாக சட்டம் ஒழுங்கு குறித்து திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கின்றார். கனடாவில் இறப்புக்கான மருத்துவ உதவி மெய்ட் நடைமுறையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட முடிவை வெளியிட அரசாங்கம் தயாராகி வருவதாக நீதித்துறை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் தெரிவித்திருக்கின்றார். அக்டோபர் 5 தேதி இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலில் எரிக் டுஹைம் தலைமையிலான கியூபெக் கன்சர்வேட்டிவ் கட்சி 9 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தேசிய சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வ கட்சி அந்தஸ்தை பெற்று வரலாற்று சாதனையை பெற்றிருக்கின்றது. அல்பர்டாவின் மாகாண பொது வாக்கெடுப்புக்கான 3000க்கும் மேற்பட்ட தபால் வாக்குகள் பிழைகள் காரணமாக செல்லாதவை என கூறி நிராகரிக்கப்பட்டிருப்பதாக அல்பர்டா தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் உள்ள சோச்சி நகருக்கு அருகே 22 இந்தியர்களை ஏற்றிச் சென்ற லைபீரிய கொடி கொண்ட கச்சா எண்ணெய் கப்பல் மீது ஆளில்லா கடற்படை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக அது தீப்பிடித்ததாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2009 ஆண்டு ஃபோர்ட் ஹூட் தளத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 13 அமெரிக்க ராணுவ சிப்பாய்கள் கொல்லப்பட்டதற்கும் 32 பேர் காயமடைந்ததற்கும் காரணமான முன்னாள் ராணுவ மேஜர் நிடால் ஹசனுக்கு டிசம்பர் 3 தேதி துப்பாக்கிச்சூட்டின் மூலமாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. உயர்ந்து வரும் எரிபொருள் விலைகளுக்கு ஈரானுடனான போர் காரணமல்ல என்றும் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது யுக்ரைன் நடத்தி வரும் தாக்குதல்களே முக்கிய காரணம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஹோமோஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தொடர்ந்தும் செல்வதை உறுதி செய்ய கப்பல் உரிமையாளர்கள் போராடி வருவதனால் அதன் வழியே பயணிக்கும் எண்ணெய் கப்பல்களின் தலைவர்களுக்கு மாதத்துக்கு $100,000 வரையிலும் ஒவ்வொரு பயணத்திற்கும் $50,000 ஊக்கத்தொகையும் வழங்கப்படுவதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது.
0: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

நேர்கசியமார் தமிழ்ச்சியின் அறிந்து வரியாவலும் தெரிந்தும் தெரியாவலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் டொனால்ட் ட்ரம்ப் வரை தொடருடன் நாங்கள் முதலில் பயணிப்போம். 2024 அமெரிக்க வரலாற்றில் மிக அதிரடியான அரசியல் திருப்பங்கள் நிறைந்த மற்றும் சர்வதேச வெளியுறவு கொள்கைகளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு ஆண்டு என்று சொன்னால் அது மிகையல்ல. 60வது அதிபர் தேர்தல் களம் முன்னெப்போதும் இல்லாத அளவு மிகப்பெரிய வியத்தகு சம்பவங்களால் உலகையே கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் ஈர்த்தெழுத்தது. 2024 அதிபர் தேர்தல் நாடகம் மற்றும் எதிர்பாராத திருப்பு முனைகளால் நிறைந்திருந்தது என்றுதான் பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் கோடிட்டு காட்டுவார்கள். ஜூன் மாதம் நடந்த விவாதத்தில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து ஜனநாயக கட்சியின் அழுத்தத்தால் ஜூலை 21, 2024 அன்று அதிபர் ஜோ பைடன் தனது தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து விலகுவதாக அறிவிக்கிறார். அவருக்கு பதிலாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது அமெரிக்க தேர்தலில் ஏற்பட்ட முதலாவது மிகப்பெரிய திருப்பம் என்று சொல்லலாம். அதே ஆண்டு ஜூலை 13 அன்று பென்சில்வேனியாவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு ஒன்று நடத்தப்படுகிறது. அதில் அவர் லேசான காது காயத்துடன் உயிர் தப்புகின்றார். அவர் மீது மற்றொரு கொலை முயற்சி முறியடிக்கப்படுகின்றது. செப்டம்பரில் புளோரிடாவில் அது நடைபெறுகிறது. இந்த சம்பவங்கள் அவருக்கு பெரும் அனுதாப அலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியதா என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அது ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். நவம்பர் 5 அன்று நடந்த பொது தேர்தலில் குடியரசுக் கட்சியின் டொனால்டு ட்ரம்ப் 312 தேர்தல் வாக்குகளை பெற்று பிரம்மாண்ட வெற்றி பெறுகிறார். கமலா ஹாரிஸ் 226 வாக்குகளை மட்டுமே பெறுகிறார். அமெரிக்க வரலாற்றில் ஒரு முறை தோற்ற பிறகு மீண்டும் போட்டியிட்ட அதிபரான இரண்டாவது நபர் என்ற பெருமை டொனால்டு ட்ரம்பை சாருகிறது. ஜேடி வான்ஸ் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அதிபர் தேர்தலோடு சேர்த்து நாடாளுமன்ற தேர்தல்களிலும் டொனால்டு ட்ரம்பின் குடியரசுக் கட்சி செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபை ஆகிய இரண்டிலும் வெற்றி பெற்று கட்டுப்பாட்டை முழுமையாக கொண்டு வருகிறார். டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவின் இரண்டாவது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் பல்வேறு உலக விவகாரங்கள் சூடுபிடிக்க தொடங்குகின்றன. உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ராணுவ நிதி உதவிகளை வழங்கிய போதிலும் டொனால்டு ட்ரம்பின் வருகை இந்த கொள்கையில் பெரிய விவாதத்தை மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்குகிறது. ட்ரம்ப் தனது பிரச்சாரத்தில் தான் ஆட்சிக்கு வந்தால் உக்ரைன் போரை 24 மணி நேரத்துக்குள் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று அறிவித்து நேட்டோ நாடுகளிடையே ஒரு சலசலப்பை, ஒரு கவலையை, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய ராணுவ தாக்குதலுக்கு பைடன் ஹாரிஸ் நிர்வாகம் மற்றும் வரவிருக்கும் ட்ரம்ப் நிர்வாகம் என இருதரப்புமே இஸ்ரேலுக்கு தங்களின் முழுமையான ஆதரவை தொடர்ந்து வழங்கி வந்தன. இருப்பினும் அமெரிக்காவுக்குள் இருந்த அரபு அமெரிக்கர்கள் மற்றும் இளம் வாக்காளர்கள் மத்தியில் இந்த இஸ்ரேல் ஆதரவு கொள்கை கடுமையான அதிருப்தி ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருந்தது என்பதுதான் நாம் யாரும் அளிக்க முடியாத ஒரு நிதர்சனமாக இருந்தது. அதேவேளை சீனா மற்றும் தாய்வான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் இடம்பெற்ற பல்வேறு விதமான இராஜதந்திர மற்றும் நில உரிமை சார்ந்த பிரச்சனைகளிலும் அமெரிக்கா தலையிட தவறவில்லை. குறிப்பாக தாய்வான் பாதுகாப்பு மற்றும் செமி கண்டக்டர் தொழில்நுட்ப விவகாரங்களில் சீனாவுடனான போட்டி 2024 நீடிக்கின்றது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் சீன பொருட்கள் மீது 60% வரை அதிரடி சுங்க வரிகளை விதிக்கப் போவதாக அச்சுறுத்துகின்றார். 2024 அமெரிக்க தேர்தலை குலைக்கவும் தவறான தகவல்களை பரப்பவும் ரஷ்யா, ஈரான், சீனா போன்ற நாடுகள் சைபர் தாக்குதல்கள் மற்றும் போலி சமூக ஊடக கணக்குகள் மூலம் முயன்றதாக அமெரிக்க உளவு அமைப்புகள் அதிகாரப்பூர்வமாக குற்றம் சுமத்த தொடங்குகின்றன. இப்படி 2024 தேர்தல் என்பது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள், பல்வேறு விதமான விமர்சனங்கள், பல்வேறு விதமான குழப்பங்கள், அதிர்ச்சிகள், மாற்றங்கள் என்பவற்றுடன் இடம்பெற்றாலும் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அதிபராவதை
யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாதிருந்தது. அதற்கு அவர் என்ன மாயை செய்தாரோ என்றெல்லாம் பலரும் மூக்கில் விரல் வைத்து சிந்திக்கின்ற அளவுக்கு ட்ரம்பின் வெற்றி பலரது முகங்களை புருவங்களை உயர்த்தி நீட்டி முழக்க வைத்தது. அடுத்த பாடல் இந்தியன் திரைப்படத்தில் இது என் விருப்பத்தில்

0: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5%
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: எங்கும் எதிலும் எப்பொழுதும் சிஎம்ஆர் தமிழ் HD.

0: 24 மணி நேர முதல் HT
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.

ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் டொனால்ட் ட்ரம்ப் வரை தொடரில். அறுபதாவது அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற கதையுடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பெற 270 வாக்குகள் தேவை என்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்புக்கு 312 வாக்குகள் கிடைக்கின்றது. அபார வெற்றி பெற்றது பலரை வியப்பில் ஆழ்த்தியிருந்தது. கமலா ஹாரிஸ் வெறும் 226 வாக்குகளை மட்டும் பெறுகின்றார். ட்ரம்ப் நாடு முழுவதும் சுமார் 7.73 கோடி வாக்குகளை, அதாவது 49.8% வாக்குகளை பெறுகின்றார். கமலா ஹாரிஸ் 7.50 கோடி வாக்குகளை, 48.3% வாக்குகளை பெறுகின்றார். தேர்தலின் போக்கை தீர்மானிக்கும் 7 முக்கிய ஊசலாட்ட மாநிலங்களில் பென்சில்வேனியா, ஜார்ஜியா, வட கரோலினா, மெக்சிகன், விஸ்கான்சின், நெவாடா, அரிசோனா ட்ரம்ப் முழுமையான வெற்றி பெற்று சாதனை படைக்கின்றார். அதிபர் தேர்தலுடன் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளான செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபை ஆகிய இரண்டிலும் குடியரசு பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெற்றமை மிகப்பாரிய வெற்றியை குடியரசுக் கட்சிக்கு பெற்றுக் கொடுக்கின்றது. 2025 ஜனவரி 20 அன்று அமெரிக்காவின் 47வது அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்காவிற்கே முதலிடம் என்ற தனது தீவிரமான தேசியவாத வெளியுறவு கொள்கையை பறைசாற்றுகின்றார். அதிபர் ட்ரம்ப் தனது 2வது ஆட்சிக் காலத்தில் தொடக்கத்திலேயே உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா மீண்டும் விலகுவதற்கான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திடுகின்றார். கொரோனா காலத்தில் சீனாவுக்கு மிக அதிக அளவிலான நிதி உதவியை உலக சுகாதார தாபனம் வழங்கியதாகவும், அமெரிக்காவிடம் நிதியை பெற்று சீனாவுக்கு உதவுவதாகவும் குற்றம் சுமத்தி இவ்வாறான ஒரு பாரிய ஏற்பாட்டை மீண்டும் ஒருமுறை நிகழ்த்துகின்றார். அதேவேளை உலகளாவிய காலநிலை மாற்றத்திற்கான பரிசு ஒப்பந்தங்களிலிருந்து அமெரிக்கா மீண்டும் அதிகாரபூர்வமாக விலகுகிறது. சீனா வர்த்தக ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த சீன இறக்குமதிகள் மீது 60% வரை அதிரடி சுங்க வரிகளை விதிக்கும் திட்டத்தை ட்ரம்ப் முழக்கமிடுகின்றார். அமெரிக்காவின் மிக நெருங்கிய வர்த்தக கூட்டாளியான கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% சுங்க வரி விதிப்பதற்கான அதிரடி நடவடிக்கைகளை ட்ரம்ப் மேற்கொள்கின்றார். உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வந்த பில்லியன் கணக்கான டாலர்கள் நிதி உதவிகளை ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையாக கட்டுப்படுத்துகிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதே ட்ரம்பின் முதன்மை இலக்காக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. காசா மற்றும் மேற்கு கரை விவகாரங்கள் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் நிபந்தனையற்ற ஆதரவு தொடர்ந்தது. அதே நேரத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடவும் அதன் எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கவும் அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கும் கொள்கையை ட்ரம்ப் தீவிரப்படுத்துகின்றார். ஐரோப்பிய நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பிற்காக தங்களின் GDP-யில் 5% வரை இராணுவத்திற்கு செலவிட வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளை கட்டாயப்படுத்துகின்றார் டொனால்ட் ட்ரம்ப். சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்தவர்களை இராணுவத்தின் உதவியுடன் நாட்டை விட்டு வெளியேற்றுகின்ற அதிரடி நடவடிக்கைகள் பல ட்ரம்ப் காலத்தில், 2வது ஆட்சி காலத்தில் மிக மிக இறுக்கமான முறையில் மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக நாட்டை விட்டு வெளியேற்றும் திட்ட வெளியுறவு கொள்கையாக மெக்சிகோ மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுக்கின்றார். ட்ரம்பின் இந்த புதிய கொள்கைகளால் அமெரிக்க இந்திய உறவுகளில் மட்டுமல்ல, அமெரிக்காவின் அயல் நாடுகளின் உறவுகளிலும் பாரிய விரிசல்கள் ஏற்படத் தொடங்குகின்றன. இந்த விரிசல்கள் எதுவரை நீடித்தன, எத்தனை நாடுகளுடன் இவ்வாறான வர்த்தக மற்றும் வெளியுறவு கொள்கைகள், இடப்பெயர்வாளர்களது எதிர்ப்பு நடவடிக்கைகள் காரணமாக அமெரிக்கா முரண்களை வளர்த்து கொண்டது போன்ற தகவல்களை வருகின்ற வாரம் விரிவாக நோக்குவோம்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இந்த வேளையிலே நாங்கள் விளையாட்டுச் செய்திகள் பக்கம் திரும்புவோம். நேர்கள் இன்றைய விளையாட்டுச் செய்தியில் பல்வேறு விதமான சுவையான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த விளையாட்டுச் செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னர்
1: பொன்மனச்சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் விளையாட்டு செய்திகளுடன் இணைந்திருக்க நேரம் இது. விளையாட்டுச் செய்திகளில் நேர்கள் இப்பொழுது கிரிக்கெட் செய்திகள் பக்கம் நாங்கள் எங்களது பார்வைகளை செலுத்துவோம் நேர்களே. என்ற வகையில் இப்பொழுது கிரிக்கெட் செய்திகளை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான T20 கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. T20 கிரிக்கெட் போட்டிகள் மிக விறுவிறுப்பாக ஆரம்பமாகி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. என்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற T20 கிரிக்கெட் போட்டியில் முதலாவது போட்டி நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றிருந்தது. நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி மிக அபாரமான வெற்றியொன்றை தனதாக்கிக் கொண்டது. போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் துடுப்பெடுத்தாடி 171 ஓட்டங்களை பெற்றது. அந்த ஓட்டத்தை 172 ஓட்டங்களை 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து மிக இலகுவாக இந்திய அணி முதலாவது போட்டியில் தனது வெற்றியை கபலீகரம் செய்து கொண்டது. போட்டியிலே மிக சிறப்பாக ஸ்ரேயா ஐயர், ஒரு அந்த இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் ஸ்ரேயா ஐயர், மிக சிறப்பாக துடுப்பெடுத்தாடி ஒரு சதத்தை பூர்த்தி செய்திருந்தார். 102 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதேவேளை உலக அளவில் பல்வேறு விதமான நாடுகளுக்கு இடையில் கிரிக்கெட் சுற்றுப்போட்டிகள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக உலகக்கிண்ண போட்டிகள் தொடர்பான ஆசிய சுற்றுக்கள், ஆசிய தெரிவு போட்டிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு நாடுகளும் அந்த ஆசிய தெரிவு போட்டிகளில் விளையாடி வருகின்றன. அதேவேளை உலகத்தில் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் நமீபிய நாடுகளுக்கு இடையிலான வேர்ல்ட் கப் லீக் போட்டியும் இடம்பெற்று வருகின்றது. அந்த போட்டியில் நமீபிய நாடு அமெரிக்காவை தோற்கடித்து வெற்றியை தனதாக்கிக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா மிக சிறப்பான முறையிலே இப்பொழுது துடுப்படுத்த இப்பொழுது நடைபெற்று வருகின்றது நேர்களை. அந்த லீக் போட்டிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா 8 ஓட்டங்களை பெற வேண்டும் 11 பந்துகளில். நமீபியா 298 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. இப்பொழுது மீண்டும் துடுப்படுத்தாடி வருகின்ற அமெரிக்கா 6 விக்கெட்டுகளை இழந்து 191 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. இன்னும் 11 பந்துகளில் 8 ஓட்டங்களை பெற வேண்டியிருக்கின்றது அமெரிக்கா. பெற்றுவிடும் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு, அமெரிக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது.

நேர்கள், இந்திய மகளிர் அணியின் புதிய கேப்டனாக ஸ்மிருதி மந்தனா நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியிருந்து ஹர்மன்பிரீத் கவுர் விலகியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அனைத்து வடிவ கிரிக்கெட் போட்டிகளுக்கும் இந்திய அணியின் புதிய கேப்டனாக ஸ்மிருதி மந்தனா நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மூத்த வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் மீண்டும் இந்திய அணியில் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதேவேளை இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை தேர்வாளர் அஜித் அகர்காரின் பதவிக்காலம் முடிவடைந்திருக்கின்றது. அதனால் புதிய தலைமை தேர்வாளரை நியமிக்க PCCI விண்ணப்பங்களை வரவேற்றிருக்கின்றது. அதேவேளை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா தங்கம் வென்ற வரலாறும் தெரியும். இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஜப்பானில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணி தங்கப்பதக்கத்தை தனதாக்கிக் கொண்டிருக்கின்றது. சமீபத்திய போட்டிகளில் அதிரடி சதம் விளாசிய ஸ்ரேயா ஐயர் ICC T20 தரவரிசையில் தனது வாழ்க்கையில் சிறந்த இடமான 7th இடத்திற்கு முன்னேறி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் சுப்மன் ஹில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கின்றார். IPL தொடருக்கான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் இந்திய கேப்டன் சௌரவ் கங்குலி நியமனம் பெற்றிருக்கின்றார்.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல். அப்பா,

அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 6:46. இந்தியா மற்றும் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒரு முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தானில் இடம்பெற இருக்கின்றது. பாகிஸ்தானில் இடம்பெற இருக்கின்ற இந்த முத்தரப்பு போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை இங்கிலாந்து அணிகள் ஆகியன மோத இருக்கின்றன. 9 இந்த போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இலங்கை அணி இப்பொழுது பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்திருக்கின்றது. இங்கிலாந்து அணியினையும் அங்கு வரவழைத்திருக்கின்றார்கள். 3 முத்தரப்பு போட்டியாக இந்த போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. அந்த போட்டிகளும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளுடன் இப்போது இடம்பெறுகின்றது. மொத்தமாக 7 போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. இறுதிப் போட்டி 31 இடம்பெற இருக்கின்றது. 18 தொடக்கம் 31 வரை இந்த போட்டிகள் இடம்பெற இருக்கும். அதற்கு முன்னர் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான T20 போட்டிகளும் பாகிஸ்தானில் இடம்பெற இருக்கின்றன. இது இன்றைய விளையாட்டுச் செய்திகள்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com. பாவித்த தரமான வாகனங்கள் பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.

நேர்கள் ஊர்முறவன் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. இன்றைய ஊர்முறவன் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருவது வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக பிரிவில் காணப்படுகின்ற இளவாளை என்ற வட்டாரத்தில் உள்ள மாரீசன் கூடல் என்ற கிராமம் பற்றிய சில தகவல்களை பரிமாறிக்கொள்வோம்.

0: தெற்கில் இந்த இளவாலை என்பது ஈழத்து தமிழ் வழக்கின்படி ஆலை என்ற சொல் கரும்பு ஆலையை கருதுவதாகவும் அல்லது மாட்டுத் தொழுவம் என்பதை குறிப்பதுடன் முற்காலத்தில் கல்வெட்டுகளில் உள் ஆலை என ஊரின் உட்பகுதியை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. 9 நூற்றாண்டு சேந்தன் திவாஹர நிகண்டில் ஆலை என்பதற்கு சிற்றூர் அல்லது தெரு என்று பெயரும் கூறப்பட்டிருக்கின்றது. பெரிய வெளி மற்றும் இளவெளி என்ற நிலப்பகுதிகள் அடுத்தடுத்துள்ளதால் இளவாலை என்பதற்கு புதிய குடியிருப்பு அல்லது சிறிய கிராமம் என்ற வகையில் இந்த பெயரை சூட்டியிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதேவேளை இளமையான சோலை மற்றொரு செவிவழி விளக்கத்தின்படி இந்த பகுதி முற்காலத்தில் பசுமையான மரங்களும் இளமையான சோலைகளும் நிறைந்த அடர்ந்த காடாக காணப்பட்டதால் இளஞ்சோலை என்பது மருவி இளவாலையானது என்று கூறுவார். இந்த இளவாலை என்ற கிராமத்தில் காணப்படுகின்ற ஒரு சிற்றூர் மாரிசங்கூடல் என்று சொல்லப்படும். இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இளவாலை பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் இந்த மாரிசங்கூடல். இந்த கிராமம் சார்ந்து பல்வேறு விதமான செய்திகள், பல்வேறு விதமான காலகட்டங்களில் பல செய்திகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பொதுவாக மாரிசன் என்றாலே அங்கு ராமாயண கதைகள் எமக்கு நினைவு கோடி வரும். ராவணனின் மாமனார் என்றும் சொல்வார்கள் மாரிசனை. இந்த மாரிசன் தான் மாயமானாக மாறி அங்கே அசோக வனத்திலே பல்வேறு விதமான வனங்களை கடந்து காடுகளை கடந்து ஒரு வனத்திலே தபோ வனம் என்ற சொல்லக்கூடிய வனத்திலே சீதை வாழ்ந்த காலத்திலே சீதை ஒரு மானை கண்டாள் என்றும் அந்த மானை பிடித்து தருமாறு ராமனிடம் கேட்க ராமன் அந்த மானை துரத்தி சென்றதாகவும் அவ்வாறு துரத்தி சென்ற போது அங்கே பல்வேறு விதமான இடர்களுக்கு மத்தியில் அந்த மான் ஓடி செல்ல மானை பிடிக்க முடியாத ராமன் அம்பெய்த போது அம்பு மானின் மீது பாய்ந்த போது அந்த மான் ஒரு சதி செயலாக லக்குவனா என்ற பெயரை சொல்லிக்கொண்டு கீழே வீழ்ந்ததாகவும் லக்குவனனின் பெயரை உச்சரித்து ராமனின் குரல் போல் தெரிவதாக சீதை பதை பதைத்து லக்குவனனை அண்ணனை சென்று பார் என்று அனுப்பியதாகவும் லக்குவனன் தனது அண்ணன் இட்ட கட்டளையை தான் மீறமாட்டேன் நகரமாட்டேன் என்று சொல்ல சீதை இந்த நிலை உனக்கு பொருந்துமா என்று லக்குவனன் மீது சந்தேகம் கொள்ள லக்குவனனும் சீதைக்காக ஓடோடி சென்று ராமனை எதிர்கொள்ள போக அந்த வேளையில் வந்து ராவணன் சீதையை மாயமாக கடத்தி செல்லுகின்ற அந்தனர் வீடத்தில் வந்து கடத்தி செல்லுகின்ற புட்பக விமானத்தில் கடத்தி செல்லுகின்ற சம்பவம் இடம்பெற்றது. இந்த மாரீசன் என்ற ராவணனின் மாமனார் சார்ந்த ஒரு பெயராகத்தான் இந்த மாரீசன் கூடல் என்பது சொல்லப்படுகின்றது. என்ற பல்வேறு விதமான வரலாறுகள் பொதுவாக மாரீசன் கூடலுக்கு வழங்கப்படுகின்றது. மாரீசன் கூடல் என்ற பெயரை இரண்டு வழிகளில் சொல்வார்கள். இந்து இதிகாச இராமாயணத்தில் வரும் ராவணனின் மாமனார் மாரீசன் அரக்கனை குறிக்கின்றது. மாரீசன் என்ற அரக்கன் அங்கும் வந்து வாழ்ந்ததாக சொல்வார்கள். சீதையை கவர்ந்து செல்ல ராவணனுக்கு உதவுவதற்காக மாரீசன் பொன்மான் உருவம் எடுத்ததாக புராண கதை கூறுகின்றது. கூடல் என்பது தமிழ் மொழியில் கூடல் என்பதற்கு கூடுமிடம், சந்திக்குமிடம் அல்லது தங்குமிடம் என்று சொல்லப்படும். இலங்கையின் வடபகுதி யாழ்ப்பாணம் ராவணன் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடைய இடமாக கருதப்படுவதனால் இராமாயண கதையின்படி மாரீசன் பொன்னாமானாக உருமாறி உலாவிய இடமாகவே அல்லது அவர் தங்கிச் சென்ற இடமாகவோ இந்த பகுதி இருந்திருக்கலாம் என்று செவிவழி நம்பிக்கைகள் அடிப்படையில் இந்த பெயர் சூட்டப்பட்டதாக சொல்லப்படும். முற்காலத்தில் மக்கள் கூடி பழகிய அல்லது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் சந்தித்து கொண்ட ஒரு மையப்பகுதியாக சந்திப்பிடமாக விளங்கியதால் இந்த கிராமத்துக்கு கூடல் என்ற பெயரும் சேர்ந்திருக்கலாம் என்ற ஒரு ஐதீகமும் இருக்கின்றது. மாரீசன் என்ற வரலாற்று பாத்திரத்தின் பெயரும் சந்திக்கும் இடம் என்ற பொருள் தரும் கூடல் என்ற சொல்லும் இணைந்து மாரீசன் கூடல் என்ற பெயர் வந்ததாக சொல்வார்கள். இவ்வாறு மாரீசன் கூடல் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு விதமான கிராமங்கள் போல் பல்வேறு செழிப்புகள் சிறப்புகள் என்பவற்றை கொண்டிருக்கக்கூடியது. இந்த கிராமத்தின் சிறப்புமிக்க அழகு இளவாலை மாரீசன் கூடல் முருகமூர்த்தி கோயில் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் பலவும் இங்கே அமைந்திருக்கின்றன. இப்பகுதி மக்களின் கல்வி தேவையை நிறைவு செய்ய 1930 தொடங்கப்பட்ட இளவாலை மாரீசன் கூடல் ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாலயம் என்பதும் இங்கு இயங்கி வருகின்றது. அது மட்டுமல்ல புனித ஹாய்த்தர் ஆலயம் என்ற சென் காயத்தர் புனித காயத்தர் ஆலயம் என்பதும் இங்கு இயங்குகின்றது. இக்கிராமத்தின் புனித காயத்தர் ஆலயம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றாக சொல்லப்படுகின்றது. கத்தோலிக்க திருச்சபையின் வலிகாமம் பகுதி விரிவாக்க காலத்தில் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாகவும், இந்த ஆலயத்தின் மையப்பகுதியை தாங்கும் மரத்தூண்கள் யாழ்ப்பாணத்தின் மிக பழமையான புனித யாகப்பர் ஆலயத்திலிருந்து கொண்டுவரப்பட்டவை என்றும் சொல்லப்படும். இந்த ஆலயம் மூன்று நடைக்கூடம் கொண்ட இலங்கையின் வடபகுதிக்குரிய பாரம்பரிய கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குவதாகும். இதன் உட்புற சுவர்கள் கற்களால் ஆனவை என்பதோடு 19ஆம் நூற்றாண்டில் இவை புதுப்பிக்கப்பட்டன என்று சொல்லப்படும். மாரிசன் கூடல், முருகமூர்த்தி கோயில் போன்ற ஆலயங்கள் இந்த பகுதியில் சைவ வழிபாட்டு முறையையும் எடுத்து காட்டுகின்றன. 20ஆம் நூற்றாண்டின் நுட்பகுதியில் இப்பகுதி மக்களின் கல்வி வளர்ச்சி, இளவாலை மாரிசன் கூடல் ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாலயம் மற்றும் மாரிசன் கூடல் ரோமன் கத்தோலிக்க தமிழ்கிழவன் பாடசாலை ஆகியவற்றுடன் இணைந்தவை. இவை இந்த பகுதியின் அறிவுசார் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவின. யாழ்ப்பாண குடாநாட்டின் பிற பகுதிகளைப் போலவே இந்த கிராமமும் இலங்கையின் பல தசாப்த கால உள்நாட்டு போரினால் பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்தது. போர்க்காலத்தில் இந்த கிராம மக்கள் பலர் இடம்பெயர நேரிட்டது. பல்வேறு வீர வேங்கைகள் இந்த மாரிசன் கூடல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லப்படும். இவ்வாறு பல்வேறு விதமான வரலாற்று சார்ந்த விடயங்களை தென்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய மாரிசன் கூடலை தொடர்ந்து வருகின்ற வாரம் இளவாலை மற்றும் சேந்தான்குளம் ஆகிய ஊர்கள் பற்றிய ஊர் முறவு நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணையும் வரை நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்த நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு புதன் மாலை பொழுதில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். விடைபெறுவதுடன் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை இடம்பெறுகின்ற திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் நேர்களே.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: டம்ளரிச் தாக்குதல் தொடர்பில் டம்ளரிச் கொலையாளியுடன் அமெரிக்க சந்தேக நபர் ஒருவர் சதித்திட்டம் தீட்டினார் என்று FBI தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் கொலைச்சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஜேம்ஸ் பிரையண்ட், ஜெசி வேன் ரூட்செலார் தனது குடும்பத்தின் துப்பாக்கி பெட்டகத்திலிருந்து துப்பாக்கிகளையும் வெடிமருந்துகளையும் திருடி அவற்றை தனது அறையில் மறைத்து வைத்ததாக அதிகாரிகளிடம் கூறியதாக அமெரிக்க புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் 18 வயதான வேன் ரூட்செலார் தனக்காக வெடிமருந்துகளை வாங்குமாறு மற்றொரு நபரை சம்மதிக்க வைத்ததாக பிரையண்டிடம் கூறியதாகவும் அது குறிப்பிடுகின்றது. வேன் ரூட்செலார் பிப்ரவரி 10ஆம் தேதி தனது தாயார் மற்றும் சகோதரரை அவர்களது வீட்டிலும் டம்ளரிச் மேல்நிலை பாடசாலையில் 5 மாணவர்கள் மற்றும் ஒரு கல்வி உதவியாளர் உட்பட 8 பேரையும் கொன்றுவிட்டு பின்னர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. October 7 இன்றைய தினத்தில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு யூத எதிர்ப்பு அதிகரித்திருப்பதனால் கனடா முழுவதிலும் உள்ள யூத சமூகங்களின் வாழ்க்கை வியத்தகு முறையில் மாறிவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். கனடாவின் மக்கள் தொகையில் 1% குறைவாக அவர்கள் இருந்த போதிலும் 2023ஆம் ஆண்டு முதல் வெறுப்பு குற்றங்களில் யூத சமூகங்களே மிகவும் அடிக்கடி குறிவைக்கப்படும் குழுவாக இருந்து வருவதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஜூன் மாதம் தனது ஆலயம் தீக்குண்டு வீசி தாக்கப்பட்ட மொன்ட்ரியல் ரபி லீசா கரோஷ் என்பவர் கனடாவில் உள்ள யூதர்களுக்கு இந்த ஆண்டு விழா 3 ஆண்டுகால அச்சத்தை குறிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து மிதந்து வந்து ஒரு கடலோரத் தீவில் கரையொதுங்கிய ஒரு பெரிய மிதவையை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக வடமேற்கு அயர்லாந்தில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேயோ மாவட்ட கவுன்சிலின் செய்திக்குறிப்பின்படி சுமார் 3.5 டன் எடையுள்ள அந்த மிதவை அச்சில் தீவில் கரையொதுங்கியிருக்கின்றது. இந்த மிதவை மிதந்து சென்று கப்பல்களுக்கோ அல்லது கடலோர உட்கட்டமைப்புகளோ ஆபத்தாக மாறுவதை தடுப்பதற்காக கவுன்சில் அதை மீட்க முயன்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல தலைமுறைகளாக இடம்பெற்ற குடியேற்றங்கள் மூலம் மேயோ மாவட்டத்திற்கும் கனடாவுக்கும் உள்ள தொடர்பை இந்த கண்டுபிடிப்பு ஒரு நினைவூட்டலாக இருப்பதாக கவுன்சில் மேலும் தெரிவித்திருக்கின்றது. பிரான்ஸ் முழுவதிலும் பாடசாலைகளில் சிறந்த கல்வி வசதிகள், ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல் மற்றும் பாடசாலை கட்டடங்களை மேம்படுத்துதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர்கள் நடத்தி வருகின்ற போராட்டம் தற்பொழுது தீவிரமடைந்து நாடு தழுவிய இயக்கமாக உருவெடுத்திருக்கின்றது. நேற்று நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டங்களில் நாடு முழுவதிலும் 2,50,000 மேற்பட்டோர் பங்கேற்றதாக அரச அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போராட்டங்களின் போது சில இடங்களில் வன்முறைகள் வெடித்ததை அடுத்து போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினார்கள். இதுவரை இந்த போராட்டத்தில் 215 மேற்பட்ட மாணவர்களும் 700 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் காயமடைந்திருக்கின்றனர். போராட்டம் தொடங்கியது முதல் இதுவரையில் 6100 அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் சிறுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் சோச்சி துறைமுகத்திற்கு அருகாமையிலுள்ள கடல் பகுதியில் நங்கூரமிட்டிருந்த எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றில் திடீரென பாரிய தீ ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கப்பலில் இருந்து வெளிவந்திருக்கின்ற அடர்ந்த புகையானது கடற்கரையின் தொலைதூர பகுதிகளிலும் தெளிவாக புலப்படுவதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். ஆரம்பகட்ட தகவலின் அடிப்படையில் கப்பலில் இருந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவம் கசிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக கப்பலை சுற்றியுள்ள கடல் மேற்பரப்பிலும் தீ பரவியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தினால் உயிர்ச்சேதங்களோ அல்லது எவருக்கும் காயங்களோ ஏற்பட்டதா என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. அத்துடன் தீ விபத்துக்கான முதன்மை காரணமும் இதுவரை அதிகார பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. மேற்கு ஆசியாவில் பல மாதங்கள் பணியாற்றிய 2 முக்கிய அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் திட்டமிடப்பட்ட துறைமுக வருகைகள் மற்றும் குழுவினரின் ஓய்வுக்காக அந்த பகுதியை விட்டு தாய்லாந்துக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அணுசக்தியினால் இயங்கும் விமானம் தாங்கி கப்பலான USS ஜோர்ஜ் W. புஷ் மற்றும் ஏவுகணை தகர்ப்பு கப்பலான USS டெல்பர்ட் டி பிளாக் ஆகியவை அந்த பகுதியில் தங்களது நீண்டகால பணிகளை நிறைவு செய்த பின்னர் புக்கெட் துறைமுகத்தில் நங்கூரம் இடப்பட்டிருக்கின்றன. இந்த கப்பல் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு தனது பெரும்பாலான நேரத்தை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதில் செலவிட்டிருக்கின்றது. அதேபோன்று USS டெல்பர்ட் டி பிளாக் கப்பல் ஜனவரி மாதம் முதல் அமெரிக்காவின் 5வது கடற்படை பொறுப்பு பகுதியில் இயங்கி வந்திருக்கின்றது. இந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தகர்ப்பு கப்பல் செங்கடல் மற்றும் அராபிய கடல் உட்பட்ட முக்கிய நீர்வழிகளில் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதிகரித்து வரும் கடல்சார் பாதுகாப்பு கவலைகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் நிறைவு வந்த ஒரு பகுதியில் பல மாதங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்ற செயல்பாடுகளுக்கு பிறகு இந்த 2 கப்பல்களும் மேற்காசியாவிலிருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட தடகள விளையாட்டுப் போட்டி நேற்றைய தினம் மாவட்ட பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. சமூக சேவைகள் திணைக்களமும் மன்னார் மாவட்ட செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த விளையாட்டு நிகழ்வில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். அர்ஜென்டினா அணிக்காக தனது இறுதி சர்வதேச போட்டிகளில் களமிறங்கிய லியோனல் மெஸ்ஸி 1 மற்றும் 2 உதவிகளோடு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சர்வதேச கால்பந்தாட்டப் போட்டியில் இருந்து உணர்வுபூர்வமாக விடைபெற்றிருக்கின்றார். பெனினுக்கு எதிராக புவனஸ் அயர்ஸில் இடம்பெற்ற நட்புறவு ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.
3: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நேர்கள் இப்பொழுது முதல் 8 மணி வரை இணைந்திருக்கலாம். பல்வேறு விதமான பாடல்கள், அந்த பாடல்களுக்கான வினாக்கள் என்பவற்றுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றைய நாளிலும் நேர்கள் இணைந்து கொண்டு எங்களது வினாக்களுக்கான விடைகளை தேடி அலசி கொண்டு வாருங்கள். நிகழ்ச்சி 8 மணி வரை உங்களை சிந்திக்கவும் செயல்படவும் வைக்க இருக்கின்றது.
1: JB Transportil anubhavamulla AZ drivers kana vele vaippu Texas matum California runs ku team drivers ku mile ondrukku 70 cents solo USA drivers ku mile ondrukku 60 cents kurindathu oru varada truck driving anubhavam avasiyam dedicated loads weekly pay indre thorbu kollungal JB Transport 30 Lethbridge Drive Brampton 647 574 3547 647 574 3547 வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.

0: சிரித்தது அந்த நிலவு.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் நெஸ்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நிகழ்ச்சியில் ஒரு நேரை நாங்கள் அவர் ஏற்கனவே 6 மணிக்கு முன்னர் இணைந்து கொண்டார், ஆனால் நிகழ்ச்சியில் என்னால் சேர்க்க முடியவில்லை. இப்பொழுது மீண்டும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். பாஸ்கரன் சொல்லுங்கள். வணக்கம்.
2: நலம்
1: பாஸ்கரன்.
2: சரியா
1: சொன்னீங்க, எல்லாம் கணக்கெடுப்பு நல்லா இருக்கு.
2: கடும்
1: போட்டியா தான் இருக்கு வால்டர் வெட்டிவேல்.
2: நன்றி
1: பாஸ்கரன், நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். அவர் மிக நீண்ட நேரமாக பாடல் விரும்பி கேட்பதற்காக காத்திருந்தார். நன்றி பாஸ்கரன். இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் திரை இசை தேர்வில் பல பாடல்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த பாடலை தருவது எது முதலில் இடம்பெறக்கூடிய பாடல் என்பதை இப்பொழுது பார்த்து விடுவோம்.

நேர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்க இருக்கின்றது இந்த பாடல். இந்த பாடலிலிருந்து நாங்கள் 3-4 வினாக்களுடன் இணைந்திருக்க போகின்றோம். பாடலை கேட்டுக்கொண்டு அந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் தேடலாம். இவைதான் இந்த பாடலில் இருந்து நாங்கள் கொண்டு வந்த வினாக்கள். முதலாவது வினா, நேர்களே, இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் யார்? முதலாவது வினா, இந்த பாடலின் இசையமைப்பாளர் யார்? இரண்டாவது, இந்த பாடல் வரிகளை எழுதியவர் யார்? பாடல் ஆசிரியர், மிக நல்ல பல வரிகள், அந்த வரிகளை எழுதியவர் யார்? இது ரெண்டும் ஒரு போனஸ் வினாக்கள், பிரதான வினாக்கள் அல்ல. எல்லோருக்கும் மிக அறிந்த, நன்கு தெரிந்த வினாக்கள் என்ற வகையில் அவை. இந்த பாடலிலே, பாடலை சரியாக கவனியுங்கள். கிராமத்து ஓட்டு வீடுகளின் கூரைகளை தாங்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மரக்கட்டை சொல்லப்படும், மரக்கட்டையின் பெயர் சொல்லப்படும். கிராமத்து ஓட்டு வீடுகளின் கூரையை தாங்குவதற்கான மரக்கட்டை ஒன்றின் பெயர் சொல்லப்படும். அந்த பெயர் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பாடலில் வருகின்ற ஒரு வரி, வீடுகளின் கூரையை தாங்குவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு பெயரை சொல்லும், அந்த பெயர் என்ன? இந்த பாடலில் அது வரும். ஒரு தீவிரமான காதலை, ஆவேசமான காதலை குறிக்க, அல்லது ஒரு அடக்க முடியாத காதலை குறிப்பதற்கு ஒரு உவமை கையாளப்படுகின்றது. அந்த உவமை என்ன? ஒரு தீவிரமான அல்லது அடக்க முடியாத ஆவேசமான காதலை குறிக்க ஒரு இயற்கை சார்ந்த குறியீடு ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பயன்படுத்தப்பட்ட குறியீடு என்ன? கண்டுபிடிங்கள். அதேபோல் நெஞ்சோடு கிளத்தல், நெஞ்சோடு கிளத்தல் என்று பழந்தமிழில் ஒரு வார்த்தை இருக்கின்றது, இலக்கண மரபு இருக்கின்றது. நெஞ்சோடு கிளத்தல் என்ற பழந்தமிழ் இலக்கணம் ஒன்று இருக்கின்றது. அந்த நெஞ்சோடு கிளத்தல் முறையில் தான் இந்த பாடல் அமைந்திருக்கு. இந்த பாடலில் வருகின்ற அந்த நெஞ்சோடு கிளத்தல் என்பதன் பொருள் என்ன? நான் இப்போ சொல்லுகின்ற அந்த ஒரு பேச்சு தமிழ் இலக்கணம் அது நெஞ்சோடு கிளத்தல் என்று சொல்லப்படும். இந்த பாடலில் முழுவதும் அது வெளிப்பாடு. நெஞ்சோடு கிளத்தல் என்ற தமிழ் இலக்கண மரபுக்கு அமையத்தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. அந்த நெஞ்சோடு கிளத்தல் என்பதன் பொருள் என்ன? இது சில வேளைகளில் கடினமாக இருக்கலாம். இதை நீங்கள் தவிர்த்துவிட்டு இனிய வினாக்களுக்கு விடை சொல்லலாம். இசையமைப்பாளர் யார்? பாடல் ஆசிரியர் யார்? ஒரு வீட்டின் கூரையை தாங்குகின்ற ஒரு பொருள் சொல்லப்படும், அந்த பொருள் என்ன? ஒரு ஆவேசமான, மிக அபரிமிதமான ஒரு காதலை, அடக்க முடியாத ஒரு காதலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு உவமையை கையாண்டிருப்பார் பாடலாசிரியர். அது என்ன? நெஞ்சோடு கிளத்தல் என்பதற்கு என்ன தமிழ் இலக்கணம்? நெஞ்சோடு கிளத்தல் என்ற ஒரு மரபு இலக்கண அடிப்படையில் தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. நெஞ்சோடு கிளத்தல் என்பதன் பொருள் என்ன? கண்டுபிடியுங்கள், பாடலை கேளுங்கள்.

0: அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 7:25 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். சில வினாக்களுடன் இணைந்திருந்தோம் நேர்களை. இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் யார், பாடலை எழுதியவர் யார்? பொதுவாக வீடுகளின் கூரைகளை தாங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளுக்குரிய ஒரு சொல் இந்த பாடலில் கையாளப்பட்டிருக்கும், அந்த சொல் என்ன? அதேபோல் ஒரு தீராத ஆவேசமான, கட்டுப்படுத்த முடியாத காதலுக்கு ஒரு உவமை கையாண்டிருப்பார். அந்த உவமை எது? நெஞ்சோடு கிளத்தல் முறையில் தான் இந்த பாடல் வடிவமைக்கப்பட்டிருக்கு, பாடல் எழுதப்பட்டிருக்கு பாடலாசிரியரால். அந்த நெஞ்சோடு கிளத்தல் என்பதன் தமிழாக்கம் என்ன? அது தமிழ்தான், நெஞ்சோடு கிளத்தல் என்பது தமிழ் மரபு சொல், அதன் பொருள் என்ன? இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வந்தா சொல்லுங்க.
1: பாடலாசிரியர் பாமர அகுமானிஸ். கடைசி ஆசிரியர் நீங்க நெஞ்சோடு கலத்துறது, அது தன்னோட தானே பேசுறது, மனதோடு பேசுறது. அப்ப அவ தானே தான் பாடுறா சொல்லி இருக்கு. மரம் கண்டுபிடிக்கிறதுனா உன வந்து
0: உதவி செய்யற மாதிரி இருக்கு அப்படியா?
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
2: வணக்கம் சுதன்.
0: சுதன் சொல்லுங்க.
2: நான் என்னடா பாடலை முழுமையாக கேட்காதபடியா சில ஊகங்களின் இந்த தெரிஞ்ச அடிப்படையில தான் சொல்ல போறேன். அந்த நெஞ்சோடு கிளத்தல்ன்றது தற்சமயம் பாயத்திறந்தா அங்க அளவுற பைத்தியம் எல்லாரும் சொல்லிவினம், அதாவது அவர் பாயத்திறக்காத வரைக்கும் மனதோட பேசிக்கொண்டிருக்கலாம், அது உண்டு. ரெண்டாவது கப்பு, அந்த வளைய தாங்கிறது கப்பு, கப்பு பழைய தாங்கும்.
0: இந்த பாடல்ல வந்து சொல்லித்தாங்க
2: எனக்கு தான் பாடல கேக்க. அப்ப இதுதான் நெஞ்சோடு கிளத்தல்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். பஞ்சாச்சரம் பேசுறேன்.
0: பஞ்சாச்சரம் சொல்லுங்க.
3: எப்படி
0: இருக்கீங்க? நீங்கள் எப்படி?
3: சோமா இருக்கிறோம். அந்த கூரைய வந்து தாங்கறத செய்த பாடல வெறும் உத்தரம். அதுதான் உத்தரம் தான் அந்த கூரையை தாங்குது. மற்றது முன்பா சொன்ன மாதிரி தான் இசை வந்த ஏ ரகுமான், பாரதாசிரியர் தாமரை. மற்றது நெஞ்சொரு கிளத்தா அந்த கவலை கூடி போய் தனக்கு தானே பேசி கொடுறோம். கவலை அளவுக்கு மிஞ்சி போட்டுக்கும். கவலை அளவுக்கு மிஞ்சி போய் தனக்கு தானே பேசி கொண்டிருக்கிறதா நெஞ்சோட கிளத்தல். மற்ற தீவிரமான காதல் சொன்னா ஒரு ஒரு தலை முத்தம் இல்ல, பத்து தலை முத்தம், பத்து தலை பாம்பா வந்து முத்தம் தாரது.
0: அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் விளக்கம் தந்துட்டீங்களா? பஞ்சாட்சரம் நன்றி.
3: பத்து மடங்கு மூட்டம் என்ன? நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசம். சாரா.
0: சாரா சொல்லுங்க.
4: ஓகே. பாடலாசிரியர் தாமரை, இசை அமைப்பாளர் யார் ரஹ்மான். ஆவேசமான காதல், பத்து தலை பாம்பு அல்லது பெருமூச்சில துணிக்கொடி ஆடுது என்ற பெருமூச்சில துணிக்கொடி.
0: ஓ அருமை அருமை.
4: அதையும் சொல்லலாம். அடுத்து கூரைய தாங்குறது உத்தரம் வரும், உத்தரத்தை பார்த்து தூங்க போறேன் வருது. நெஞ்சோடு கிளர்த்தல் சொக்கி விட போறேன், மக்கி விட போறேன், அந்த ரெண்டு வார்த்தைகளை தான் நான் நினைச்சேன்.
0: நெஞ்சோடு கிளர்த்தலுக்கு என்ன விளக்கம்?
4: என்ன சொல்லாத, நெஞ்சோடு கிளர்த்தல் அது சொல்ல முடியாத ஒரு ஆர்வம் ஆவல்.
0: அது தவிர எல்லாம் நல்லா செய்வீங்க. கடைசி நேரம் பாருங்க, கடைசி கேள்விக்கு
4: சொக்கி விட்டு போறேன், மயங்கி விடுறேன் அப்படின்ற மாதிரி வருமா?
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: அதுமார் சொல்லுங்க.
5: தாமரை எழுத்து இசையமைப்பு ஏ ஆர் ரஹ்மான். உத்தரம் நெஞ்சோறு கிளத்தல் என்று சொன்னால் அந்த ஒரு நெஞ்சிலேயே ஒரு போராட்டம், சொல்ல முடியாத ஒரு காதல் நினைக்கிறேன். அப்படி நாங்கள் அந்த சொல்ல முடியாத நாங்கள் தண்டபாட்டில் போலாம்னா எல்லாரும் அந்த ஒரு பிட்டு பிடிச்சு வேண்டாமோ மற்றது கொடியில காய்கறது நினைக்கிறேன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். நன்றி.
0: நீங்கள் எப்படி?
6: உள்ளத்தோடு பேசுது.
0: ஆமா, அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வு. நேர்கள் எல்லாரும் சரியாக ஆய்வு செய்தீர்கள். உண்மையில் ஒரு கடினமான வரிகள், தாமரை வரிகள் என்று சொன்னாலே அது தாமரை. அவர் தமிழுக்காகவே வரிகளை எழுதக்கூடியவர் என்ற வகையில் அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் வெண்பா, சுதன், பஞ்சாட்சரம், சாரா, தேவகுமார், ஜெயா ஆகியோருக்கு நன்றிகள். மிகச்சரியான விடை ஏ ஆர் ரஹ்மான் தான் இசை, தாமரை வரிகள். அதோடு நாங்கள் கேட்ட கேள்வி அந்த உத்தரம், ஒரு வீட்டின் கூரையை தாங்குவது உத்தரம், அது இந்த பாடலில் வந்திருந்தது. ஆபாசமான அல்லது தாங்க முடியாத காதலுக்கான ஒரு உவமை இந்த சாரா இரண்டு சொன்னார். ஒன்று அந்த மூச்சுக்காற்று போய் அந்த துணிகளை காய வைக்கலாம், அவன் மூச்சுக்காற்று, அது வந்து ஒரு பிரிவு துயர், பிரிவு துயரை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல உவமை. ஆபாசமான காதலை பத்து தலை பாம்பு முத்தம் கொடுத்த, ஒரு பாம்பில் பத்து தலை பாம்பு, அது கடினமான ஒரு ஆபாசமான அல்லது ஒரு அடக்க முடியாத ஒரு பெரிய காதலை வெளிப்படுத்துவதாக அந்த உவமை கையாளப்பட்டிருந்தார். அதற்கு சரியானது அந்த பத்து தலை பாம்பு தான். நான் சாராக்கு வாழ்த்து தெரிவித்தேன் என்றால் அந்த மற்ற உவமையையும் சரியாக கவனித்திருந்தார். அந்த மூச்சுக்காற்று போய் கொடியில் காய்கிற ஆடைகளை எல்லாம் காய வைக்கிறது என்றதுக்கு நல்ல உவமை. அதேபோல் தேவகுமார், ஜெயா, நோர்வேஜே ஆகியோருக்கு இந்த வேளையில் நன்றிகள். இந்த பாடலில் நாங்கள் கொண்டு வந்த நெஞ்சோடு கிளத்தல் என்பது தனக்குத்தானே பேசுதல். ஒரு இடம்பெயர்ந்து வாழுகின்ற தொழிலாளர்களது மனக்கிளர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல் தான் இந்த பாடல். குறிப்பாக இடம் விட்டு இடம்பெயர்ந்து பல தேசங்களில் வாழ்கின்ற, நான் நினைக்கிறேன் அது பம்பாய் நகரத்தில் வைத்து படமாக்கப்பட்டது என்று, இடம்பெயர்ந்து வாழுகின்ற போது பிரிவித்துயரால் தனது கணவனை அல்லது மனைவியை பிரிந்து வாழுகின்ற போது ஏற்படுகின்ற ஆவேசம் ஒரு காதல் பிரிவை, சங்ககால அந்த காதலை வெளிப்படுத்துகின்ற அருமையான பாடல். அதை ரசித்து ருசித்து கேட்டு விடை தந்த நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
8: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
9: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
8: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
9: ஏசியா கோல்ட் இங்க்
8: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
9: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்
8: இட்டோபிகோ
9: 416-746-2742
10: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
11: CMR தமிழ் HD
10: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
11: தமிழ் HD
10: தமிழ் HD
0: நேற்று CMR தமிழ் HD-யின் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற அடுத்த பாடல், அந்த பாடலுக்கான வினாக்கள் என்பவற்றுடன் இணைந்திருக்கலாம் நேர்களே. அடுத்து நாம் கொண்டு வருகின்ற பாடல், இந்த பாடல் பொதுவாக மிக பிரபலமான பாடல். கேள்வி, முதலாவது கேள்வி, இந்த பாடலின் வரிகளை எழுதியவர் யார் என்பதுதான் முதலாவது கேள்வி. இது இந்த கேள்வி ஏன் கொண்டு வார் என்று சொன்னால் பல நேயர்களுக்கும் அது தெரிந்த விடைகள், ஆகவே அவர்கள் இலகுவாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்காகத்தான். இந்த பாடல் வரிகளை எழுதியவர் யார், பாடலை பாடியவர் யார், இசை அமைத்தவர் யார், இது மூன்றும் பொதுவான வினாக்கள். அதை நீங்கள் கொண்டு வர வேண்டும். திரைப்படம் நான் சொல்லேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டது என்ன திரைப்படம் என்று. அடுத்த கேள்வி, இந்த பைலா என்பது உலகத்தில் இந்த பைலா என்பதை பரப்பிய நாட்டவர்கள் யார்? பைலா என்பதை உலகத்தில் பரப்பிய நாட்டவர்கள் யார் என்பது அடுத்த வினா. இன்னொரு வினா இதில் நாங்கள் கொண்டு வருகின்றோம். சில வேளைகளில் நேர்களுக்கு அது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நீங்கள் அதை பொருட்படுத்த தேவையில்லை, முடிந்தவர்கள் அதை சொல்லலாம். இந்த பாடலில்

இரண்டு தம்பதிகளுக்கிடையில் இரண்டு என்று சொல்வது தம்பதிகளுக்கிடையில் இருக்கும் ஆழமான அன்பு மற்றும் குடும்ப உறவின் மேன்மையை விவரிக்க பாடலாசிரியர் ஒரு மிகச்சிறந்த உவமை ஒன்றை கையாண்டிருப்பார். உவமை என்பதை விட அது ஒரு பழமொழி அல்லது முதுமொழி என்று சொல்லலாம். அந்த முதுமொழியை கவனியுங்கள், என்ன முதுமொழி இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று. தம்பதிகளுக்கு இடையே இருக்கின்ற இறுக்கத்தை, பிணைப்பை ஒரு முதுமொழி ஊடாக கடத்தியிருப்பார். அந்த முதுமொழி என்ன? பாடலை மிக உன்னிப்பாக கேட்டீர்கள் என்றால்தான் அதை கண்டுபிடிக்கலாம். அது என்னவென்று நீங்கள் கண்டுபிடிங்கள். இதுக்கு மேல் கணக்க வினாக்களை நான் கொண்டு வரவில்லை. நிறைய வினாக்கள் இருக்கின்றது என்றாலும் அவை சில வேளைகளில் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இந்த நான்கு வினாக்களுக்கான விடைகளுடன் ஐந்து வினாக்கள். முதலாவது, இந்த பாடல் எழுதியவர் யார்? இரண்டாவது, பாடலை பாடியவர் யார்? மூன்றாவது, பாடலின் இசையமைப்பாளர் யார்? நான்காவது, பைலா என்ற அந்த பாடல் முறையினை உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர்கள் யார்? இன்னொன்று, தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய இறுக்கத்தை, நெருக்கத்தை ஒரு முதுமொழி அல்லது பழமொழி மூலம் ஒரு உவமையாக இந்த பாடலில் ஒரு பெரிய வரி பெரிய வரியை கையாண்டிருப்பார். அந்த வரி என்ன என்பதை கண்டுபிடிங்கள். உன்னிப்பாக பாடலை கேட்க வேண்டும். இந்த பாடல் எங்களது தெருவில் நிஷா விருப்பத்தில் ஒலிக்கின்றது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: Everything okay, no problem andichinam.
4: Bar kalam closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
3: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.

0: நேர்கள் திரை இசைப்புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். திரை இசைப்புதிர் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த பாடல் யார் எழுதியது, இசையமைப்பாளர் யார், யார் பாடியவர், வயலா எந்த நாட்டிலிருந்து பிறந்தது, அதோடு தம்பதியர்களுக்கு இடையிலான ஒற்றுமையை குறிப்பதற்கு ஒரு சொல், அவ்வளவுதான். இப்போது விடைகளுடன் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
1: இது வாலி எழுதினது, இளையராஜா இசையமைச்சது, பாடினது ஜானகி, மற்றது பைலாண்ட சொல்லு போர்த்துகீச சொல்லு. ஆனா அது பிரபலமாக ஆடப்பட்டு எனக்கு தெரிஞ்ச மட்டும் இதுன்றது இலங்கையில இருந்து போர்த்துகீசர்கள் பைலா ஆடினது நான் கேள்விப்படையில்லை. ஆனா அந்த அடுத்தது நான் இடையில இந்த வேலையால இடையில போய் போய் வந்தபடியே பாட்டை முழுமையாக கேட்காத தம்பதிகளுக்கு இடையிலானது எனக்கு தெரியாது.
0: பாட்டை முழுமையாக கேட்கிறேன் அடிக்கடி சொல்லிக் கொண்டு நிகழ்ச்சிகளில் இணைந்து கொண்டு. வணக்கம்.
2: வணக்கம் வாசகி சரண்.
0: சரண் சொல்லுங்கள்.
2: ஓ, வாலி, வாலி வடிகள், வாலி வாடியவர் ஜானகி, இசை இளையராஜா, பைலா எங்க ஆரம்பிச்சாலும் பரப்பினது இலங்கை. தம்பதிகளுக்கு இடையில ஆழமான அது என்னது பொருத்தம் ஒன்று சொல்றது, அது எனக்கு சொன்ன சொல்லாம இருக்கு. இல்லாட்டி என்னது
0: அப்படி ஒன்று வரையிலையா அதுல தம்பதிகளுக்கு இடையிலான ஒரு?
2: நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா முழு பாட்டையும் கேட்டு அப்படி ஒன்றையும் காணே இல்லை. தம்பதிகளுக்கு இடையில படைப்பை என்ன தேர்தல் குறிப்பிடுன்றதான்
0: என்ன
2: ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியல எனக்கு. ஒன்று பொருத்தம் ஒன்று சொல்லலாம். இல்லாட்டி என்ன இப்ப கோழி வந்து கொண்டாடினா கோழி கோழிச்சத்தம் கேட்க பிறகு தூங்கு வேண்டாம் சொல்ல போனா கோழிச்சத்தம் கேட்க பிறகு வேற என்ன வருது, கோழிச்சத்தம் கேட்க பிறகு கூட்டத்துக்கு குறைச்சல் இல்லைன்னா நிறைய பேர் இருந்தது. அவனுடைய நிலை அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். நன்றி. வணக்கம் வாசன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்
0: அண்ணா சொல்லுங்கள்.
3: எழுதினது வாலி, இளையராஜா, மற்றது ஜானகி, மற்றது இலங்கையிலேண்டுதான் நான் நினைக்கிறேன். அந்த பைலா ஏண்டா அந்த சிங்கள இனத்தவர் கூடுதலா அந்த பைலா பாட்டுகள் தான் பாடி ஆடுவார்கள். மற்ற இலங்கையாண்டுதான் நான் நினைக்கிறேன். மற்றது அந்த கேட்டது வந்து நான் நினைக்கிறேன் அந்த கோழி பூம்பரை அந்த இதைத்தான் நானும் யோசிக்கிறேன். அந்த குலாவுதல் அண்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
0: அப்படி சொல்றீங்க.
3: ஒரு பரவசியமா இரகசியமா சொல்ற மாதிரி சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த கோழி கூகும் வர அந்த இதுண்டு வர இருக்கு அதுல நினைக்கிறேன். பாக்கலாம் அட நேரில் கூட.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தவைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள் பாப்போம்.
4: இது வாலி ஜானகி வாடினது, இளையராஜா அண்ட இசையமைப்பு, பைலா வந்து இலங்கையில வாலி ஃபாஸ்டியஸ்ட் அதெல்லாம் கொண்டு வந்தது. மற்ற தம்பதிகளுக்கு இடையில நினைக்கிறேன் ஒண்ணுக்கு ஒண்ணு நல்ல பொருத்தம், கோழிக்கு கோழி சத்தம் கேட்கும் வரை கூட்டத்தை குறைச்சல நந்தாது
0: நினைக்கிறேன். நல்ல பொருத்தம் வரி வருது என்ன?
4: ஆமா, இதில் மற்றவருக்கு என்ன வருத்தம் பண்றது?
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.

0: நேரம் சரியாக 7:48. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி.
1: ஆமாம், நேர்கள் விடைகள் அனைத்தும் சரியான விடைகளுடன் இணைந்திருந்தீர்கள். முதலாவது பாடலுக்கான இசைஞானி இளையராஜா, இரண்டாவது கேள்வி கேட்டிருந்தோம் பாடியவர் யார், எஸ் ஜானகி, பாடல் வரிகள் வாலி. அதேபோல் இந்த பைலா என்ற அந்த பாடல் முறையினை உலகத்தில் பரப்பியது யார் என்று கேட்டிருந்தோம். அதில் எல்லோரும் பிழைவிட்டிருந்தீர்கள், என்னென்று விளங்கியில் பாடலில் சிங்கள பைலாண்டு வருது, ஆனால் போத்துக்கல்லிலும் பைலா இருக்கின்றது, பிரேசிலும் பைலா இருக்கின்றது. சுதன் கொஞ்சம் கிட்ட வந்தார். பைலா என்ற சொல்லு என்பது பொதுவாக போர்த்துகீசரால் தான் உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த போர்த்துகீசிய மொழியில் பைலர் என்றால் நடனம் என்று பொருள். இந்த இசை உருவாவதற்கு, உலகெங்கும் பரப்புவதற்கு முக்கியமாக பங்காற்றியவர்கள் இந்த போர்த்துகீசிய பர்கர்கள் மற்றும் ஹாபீர்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இலங்கைக்கு வந்த போர்த்துகீசியர்கள் அவர்களின் வழித்தோன்றர்களான பர்கர்கள் மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து அழைத்து வரப்பட்ட அடிமை வீரர்களான காஃபீர்ஸ் முதலியோர் மூலமே இந்த இசை வடிவத்தை இலங்கையில் உருவாக்கினார்கள். வயலின், கிட்டார், தம்புரின் இவை சேர்ந்து உருவாக்கப்படுவது. இதில் வாலி பாஸ்டியன்ஸ் இவர்தான் பைலா இசையின் தந்தை என்று அழைக்கப்படுவார். பாரம்பரிய கார்ஃபிர்னா தாளங்களுக்கு முதன் முதலில் சிங்கள வரிகளை அமைத்து உருவாக்கியவைனால் நேர்களின் விடை சரி. அது சரி, பைலா இசை வடிவத்தை உலகளவில் கொண்டு சேர்த்த பெருமை இலங்கை மற்றும் போர்த்துகீசிய பர்கர்களை சார். ஆப்பிரிக்க கார்பீர்கள் சமூகம், இலங்கை பைலா குழுவினர் மற்றும் போர்த்துகீசிய பர்கர்கள் இணைந்து கொண்டாடினார்கள். போர்த்துகீசியர்கள் இலங்கையை கைப்பற்றி ஆண்டு வந்த காலத்தில் முதல் முதலில் இலங்கையை கைப்பற்றிய ஐரோப்பியர்கள் போர்த்துகீசர்கள். 1505 கைப்பற்றினார்கள். அவர்கள் இலங்கையில் விட்டு சென்ற பல்வேறு விதமான படிமங்களில் பைலாவும் ஒன்று. இந்த பைலாவை உலகெங்கும் பரப்பிய பெருமை, பைலா என்ற சொல்லை கொண்டு வந்த பெருமை போர்த்துகீசர்களுக்கு இருக்கின்றது. இவர்கள் இலங்கையர்கள் ஊடாக அந்த பைலா வடிவத்தை உருவாக்கி உலகெங்கும் பரப்புகின்றார்கள். உலகெங்கும் பரப்பி பிரேசில் வரை கொண்டு சென்றார்கள். பிரேசிலும் இந்த பைலா முறை இருக்கின்றது. அதற்கு இலங்கையர்களுக்கும் அதற்கு உரிமம் இருக்கின்றது. அது நீங்கள் ஊகித்தது மிக பொருத்தமானது. அந்த சிங்கள மொழியில் தான் அந்த பைலா என்ற அந்த உருவகம் பாடல் முறை கொண்டு வரப்படுகின்றது என்பதனால் உலகெங்கும் அதை கொண்டு செல்வதற்கு உதவிய பெருமை இலங்கையர்களை சாருகின்றது என்ற வகையில் அந்த விடையும் சரி. ஒரு மிக நல்ல தேடல் நேர்கள் செய்தீர்கள், வாழ்த்துக்கள். சுதன் சொன்னது போல பைலா என்ற சொல் வந்து போர்த்துகீச சொல்லாக இருக்கும். போர்த்துகீசர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அங்கெல்லாம் இந்த பைலா முறை இருக்கின்றது. அதேபோல் தம்பதியர்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமைக்கு ஒரு நல்ல பதங்கள் இந்த பாடலில் இடம்பெற்றிருந்தது. அந்த பதத்தையும் பெண்பா சுட்டி காட்டியிருந்தார். விடைகளுடன் இணைந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து நாங்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சிக்குள் நுழைய இருக்கின்றோம். திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் இன்னொரு பாடல் இடம்பெற இருக்கின்றது, காத்திருங்கள்.
2: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுகிறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ்.

அடுத்து இடம்பெறுகின்ற பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. திரைப்படத்தை சொல்லிட்டு அதையும் ஒரு கேள்வி ஆக்கியிருக்கலாம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து உலகம் சுற்றும் வாலிபனா இல்லை

இல்லை. அடுத்து இடம்பெறுகின்ற பாடல், நான் படம் சொன்னது அதல்ல, படம் நேர்களே, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன, பாடல் பாடியவர்கள் யார், பாடலாசிரியர் யார், இசையமைப்பாளர் யார், ஒரு இந்த பாடலுக்குரிய மிக முக்கியமான கேள்வி, ஐவகை அம்புகள் என்ற ஒரு வரி இந்த பாடலிலே வரும். இந்த ஐவகை அம்புகளும் அவை, அதுதான் நீங்கள் கண்டறிய வேண்டியது. இப்பொழுது பாடலுடன் இணைந்திருங்கள். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் என்ன, பாடலை பாடியவர்கள் யார், பாடலுக்கான இசையமைப்பு யார், பாடல் எழுதியவர் யார், ஐவகை அம்புகளும் அவை, கண்டுபிடிக்கும்.

0: என்ன ஸ்தவம் மற்றும் சிவலிங்கம் ஆகியோரது விருப்பத்தில் ஒழிக்க கேட்டீர்கள். கேள்வி கேட்டிருந்தோம் 3-4 வினாக்கள். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், 2வது பாடலை பாடியவர்கள், 3வது பாடலை எழுதிய பாடலாசிரியர், இசையமைத்தவர் யார், இன்னொரு கேள்வி மேலதிகமாக கேட்டிருந்தோம், மன்மதனின் ஐம்புகள், ஐவகை அன்புகள் பற்றி பேசப்பட்டது. அந்த ஐவகை அம்புகளும் அன்புகள் எல்லாம் அம்புகள் அவை இவை என்று கேட்டிருந்தோம். இப்போது விடைகள் உடன் நேர்கள் இணைகின்றார்கள் நிகழ்ச்சியில். வணக்கம்.
1: வணக்கம்
0: சரண், சொல்லுங்கள்.
1: படம் வந்து நாளை நமதே, பாடியவர்கள் ஜெயசிதா சுசீலா, இசை வந்து எம்எஸ்சி. இந்த ஐந்து வகை அம்புகள் உண்டு. காதல் காதல் கடவுள்னா ஐந்து வகையான மலர் அம்புகள். இந்த லக்கியங்கள் சொல்லுதான், இந்த ஐந்து வகையான அம்புகளும் வந்து இந்த மனிதர்களுக்கு காதல் உணர்ச்சியை தூண்டுதான். தாமரை, அசோகம், மாம்பு, முல்லை, நீலோர் பழம், இந்த அஞ்சு மலர்களும் இது வந்து மனிதர்களுக்கிடையே காதல் உணர்ச்சிகளை கடுமையாக கணக்க வருது. அதுல
0: நிறைய இருக்கு.
1: நன்றி வாசன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்
0: சாரா, சொல்லுங்கள்.
2: அவளே சொல்லிட்டாரு திரைப்பட நாளை நமது.
0: அதான் விடே நான் சொன்னதுல
2: அம்புகள் வந்து பாடியவர் எஸ் தசுசிலா, ஆசிரியர் விஸ்வநாதன், இசை வந்து வாலி.
0: அந்த அம்புகள் என்ன சாரா, என்ன குழப்பம், இசையமைப்பாளர் பாடல் ஆசிரியரையும்
2: வாலி, அந்த அமத்த மாதிரி ஆசிரியர் வாலி, இசை விஸ்வநாதன் இசையமைத்தது. ஐந்து அம்புகள் வந்து அதுதான், தாமரை, அசோகம், மாம்பு, முல்லை, நீலோன் படம், குவளை.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். யா சொல்லுங்கள்.
3: திரைப்படம் நாளை நமது, இசையமைப்பது எம் எஸ் விஸ்வநாதன், அப்புறம் பாடினா வந்து சுசீலா ஜெயசுதாசும், வரிகள் வாலி, அப்புறம் ஐவகை அம்புகள் வந்து தாமரை, மாம்பு, அசோகம், முல்லை, நீலம்.
4: வரிகள் ஐவகை அம்புகளும் தாமரை, மாம்பு, அசோகமலர், முல்லை, நீலோத்சவம்.
0: நன்றி வெண்பா.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, ரகுமார்.
0: ரகுமார் சொல்லுங்கள்.
5: இது நாளை நமது ஜெயசுதா சுசீலா பாடினது. மற்றது ஐவகை அம்புகள் அன்பு சொல்றது ஐவகை அந்த மலர்களை தான் கூறிக்கொண்டிருக்கிறது. தாமரை, அசோகமலர், மாம்பூ, முல்லை, நீல குலாவளை, அந்த மலர்.
0: நன்றி. ஆமாம், அது சரியான விடை. விடைகளுடன் இணைந்திருந்த இந்த திரைசை புதிர் நிகழ்ச்சியில் வளமை போல் இன்று இணைந்து சிறப்பித்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். குறிப்பாக வெண்பா, சுதன், பஞ்சாட்சரம், சாரா, தேவகுமார், ஜெயா ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில்